0: நேர்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். பொதுவாகவே இந்த ரஷ்ய மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் தொடர்ச்சியாக இப்போது மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. யுத்த நிறுத்தம், போர் நிறுத்தம் என்றெல்லாம் பேசப்பட்டது, ஆனால் மீண்டும் அந்த நாடுகளுக்கு இடையிலான யுத்த நிலைமைகள் இப்போது கொதி நிலையை அடைந்திருக்கின்றன. இந்த வேளையில் ரஷ்யா உலகத்தில் மனிதர்கள் மிக நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிக்கின்ற பாரிய முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது ரஷ்யா. அது ஒரு சந்தோஷமான செய்தி தான், ஆனால் கவலையாக நாங்கள் சொல்லக்கூடாது. நேர்களே, உலகத்தில் மனிதர்கள் மிக நீண்ட காலம் வாழ்வதற்குரிய புதிய மருந்தொன்றை கண்டுபிடிக்கின்ற பாரிய முயற்சியில் இப்போது ரஷ்யா ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 26 பில்லியன் டாலர் பட்ஜெட்டை இதுக்காக தயாரித்திருக்கின்றார்கள். மனித ஆயுளை நீடிக்க ரஷ்யா உருவாக்கும் புதிய மரபணு தொழில்நுட்பமாக இது பார்க்கப்படுகின்றது. அண்மையில் ரஷ்யா புற்றுநோய்க்கு எதிரான மருந்தை கண்டுபிடித்தது, ஆனால் உலகத்தில் அது இன்னும் பாரிய அளவில் பரவலாக விற்பனைக்கு வரவில்லை. முதுமைக்கு எதிரான உலகின் முதலாவது மரபணு சிகிச்சை தடுப்பூசியை உருவாக்கும் ஒரு புரட்சிகரமான அறிவியல் இலக்கை நோக்கி 26 பில்லியன் டாலர் என்ற பிரம்மாண்டமான முதலீட்டை ரஷ்யா அறிவித்திருக்கின்றது. இந்த லட்சியத்திட்டம் முதுமையை தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்காமல் கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது மாற்றியமைக்கக்கூடிய ஒரு உயிரியல் நிலையாக கருதி அந்த கையாள்வதை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த ஆராய்ச்சி உயிரணுக்களின் சேதங்களை சரி செய்வதற்கும் மனித ஆரோக்கிய ஆயுட்காலத்தை நீட்டிப்பதற்கும் வடிவமைக்கப்பட்ட மேம்பட்ட மரபணு எடிட்டிங் தொழில்நுட்பங்களை மையமாக கொண்டு செயல்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் வெற்றியடையும் பட்சத்தில் நீண்ட ஆயுள் மற்றும் வயது முதிர்வுடன் தொடர்புடைய நோய்களை நாம் அணுகும் முறையை இது முற்றிலும் மாற்றியமைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. உயிரின தொழில்நுட்பத்தின் இத்தகைய கணிசமான வளங்களை குவிப்பதன் மூலம் ஆயுள் நீட்டிப்பு தொழில்நுட்பத்திற்கான உலகளாவிய போட்டியில் ரஷ்யா தன்னை முன்னணியில் நிலைநிறுத்திக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வயது முதிர்ச்சியுடன் ஏற்படும் இயற்கையான வீழ்ச்சியை தடுப்பதற்காக டிஎன்ஏயின் ரகசியங்களை கண்டறிவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டிருக்கும். அதேவேளை முதுமை எதிர்ப்பு தடுப்பூசி தடுப்பு மருத்துவத்தில் ஒரு தீவிரமான மாற்றத்தை இது பிரதிபலிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எமது காலத்தில் இல்லாவிட்டாலும் வருகின்ற எங்களது சமூகம் அல்லது சமுதாயம், எங்களது சந்ததியினர் மிக நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நாம் மறப்பதற்கில்லை, மறுப்பதற்கும் இல்லை. என்ற வகையிலே ரஷ்யாவின் இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை பற்றிய பல தேடல்கள் இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் ரஷ்யா இந்தளவு தூரம் இதில் வெற்றி பெறுகின்றது என்று. அதேவேளை உங்களுக்கு தெரிய நேர்களே, உலகத்தில் மிக அதிக அளவு காலம் வாழுகின்ற மக்கள் எங்கிருக்கின்றார்கள் என்றால் ஜப்பானில் இருக்கின்றார்கள். பொதுவாக ஜப்பானிய நாட்டு மக்கள் மிக நீண்ட காலம் வாழ்வதற்கு காரணம் அவர்களது கடினமான உழைப்பு. அவர்கள் 100 வயது தாண்டியும் உழைப்பில் ஈடுபடுவார்கள். 120 வயதிலும் ஏதோ ஒரு தொழிலில் ஈடுபடுவார்கள். உடல் அசைவும் அவர்களது உணவு உண்ணும் பழக்கம், அதிகம் வயிற்றை நிரப்பிக் கொள்வதில்லை, கால் வயிறு உணவுதான் உண்பார்கள். அரை வயிறு வரை நீர் அருந்துவார்கள், மீதி வயிறை எப்போதுமே அவர்கள் வெற்றிடமாக வைத்துக் கொள்வார்கள். அவர்களது உணவு பழக்கத்தின் சூட்சுமம் அதுதான். மிக சுறுசுறுப்பானவர்கள், உடலில் எப்போதும் ஏதோ ஒரு வகை இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் ஜப்பானியர்கள் பொதுவாக சென்று ஒரு இடத்தில் ஒதுங்குவதில்லை, உடல் இயக்கத்திற்கு அதிகளவு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். தேக பயிற்சிகளை அதிகம் செய்பவர்கள், நீண்ட நடைப்பயிற்சி, சைக்கிள் ஓட்டம் போன்றவற்றையெல்லாம் அதிகம் பின்பற்றுபவர்கள். அந்த பண்பு பழக்கம்தான் அவர்களை நீண்ட நாட்கள் வாழ வைக்கின்றது. உலகத்தில் மிக கூடுதலான மக்கள் வாழுகின்ற நாடு, வயது கூடிய மக்கள் வாழுகின்ற நாடு என்ற பெருமை ஜப்பானுக்கு இருக்கின்றது. சரி, இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கொண்டு வருகின்ற கேள்வி, ரஷ்யாவின் இந்த முயற்சி இடம்பெறுகின்றது. இப்போது ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக கூட்டு அணு ஆயுத பயிற்சியில் ஈடுபடுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. உக்ரைனுக்கு எதிரான போரில் உக்ரைன் ரஷ்ய மோதல் தீவிரமடைந்து வருகின்ற வேளையிலே கூட்டு அணு ஆயுத பயிற்சி ஒன்றில் ஈடுபடுவதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யா இந்த கூட்டு அணு ஆயுத பயிற்சியில் எந்த நாட்டுடன் இணைந்து மேற்கொண்டு வருகின்றது? பொதுவாக உக்ரைனுக்கு எதிரான போரில் இந்த நாடுதான் ரஷ்யாவுக்கு தொடர்ச்சியாக உதவி வருகின்றது. அந்த நாடு எது என்பதுதான் கேள்வி. 3 விடைகள் தருவோம். 1 போலந்து, 2 ரூமேனியா, 3 பெலாரஸ். ரஷ்ய உக்ரைனுக்கு எதிராக கூட்டு அணு ஆயுத பயிற்சி ஒன்றில் ஈடுபட்டு வருகின்றது. எந்த நாட்டுடன் இணைந்து ரஷ்யா இந்த அணு ஆயுத பயிற்சியில் ஈடுபடுகின்றது? 1 போலந்து, 2 ரூமேனியா, 3 பெலாரஸ். கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். அலையுங்கள் 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கம். நேர்களே, வினா கடினமானதல்ல, கொஞ்சம் சிந்தித்தால் விடை இலகுவானது. இப்பொழுது நிகழ்ச்சியில் நாம் அடுத்து நேர்களது பாடல்களுடன் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம். நிறைய பாடல்கள் இருக்கின்றது. ரமேஷ் ஒரு பாடல் விரும்பி கேட்டார், பொன்னி நதி பாடல். அந்த பாடல் அடுத்து ஒழிக்க இருக்கின்றது. பாடல் ஒழிப்பதற்கு முன்னர் நாங்கள் எங்களது விளம்பரதாரர்களை
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.

0: நேர்களை நாங்கள் ஒரு வினா கொண்டு வந்தோம். இப்பொழுது உக்ரைனுக்கு எதிரான யுத்த நிறுத்தம் எல்லாம் முடிந்து மீண்டும் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்களை மாஸ்கோவில் மேற்கொண்டிருந்த வேளையில் இப்போது ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான அணு ஆயுத பயிற்சி கூட்டு பயிற்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றது. இப்பொழுது மீண்டும் ஒரு கொந்தளிப்பு நிலையை உருவாக்கி இருக்கின்றது. ரஷ்யா எந்த நாட்டுடன் இணைந்து இப்போது உக்ரைனுக்கு எதிரான அந்த அணு ஆயுத கூட்டு பயிற்சியில் ஈடுபடுகின்றது என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தருவோம். ஒன்று போலந்த், இரண்டாவது ருமேனியா, மூன்றாவது பெலாரஸ். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம் வன்பா.
0: வன்பா வாங்க. வணக்கம்.
1: பெலாரஸ் திங்கட்கிழமையில இருந்து தொடங்கிருக்கு.
0: திங்கட்கிழமை என்ன நேரம்?
1: 12 மணி நல்ல நேரம்.
0: சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், பஞ்சாயத்தன் பேசுறோம்.
0: வாங்க பஞ்சாயத்தன்.
2: சார், மூன்றாவது பிளான் அது பெரிய எடுப்பா தான் நடக்குதுவா?
0: 65,000
2: நாங்கள் மேலிருந்த வரிய சொல்றது, நீங்க ஆழமா சொல்றீங்க.
0: ஒரே குரல் கலைக்காம நீங்கள் சொல்லிக்க.
2: 65,000 ரூப்ஸ், 200 மிசைல் லான்சர், 140 ஏர்கிராப்ட், 73 சேஃபர் ஸ்பெஷல், 11 சப்மரைன்ஸ். அதாவது ஒரு மூன்று ஆள், 19, 20, 21 மூன்று ஆள் இது. அது ஒரு பெரிய ஒரு எடுப்பாட்டம் செய்து கொண்டிருக்கணும்.
0: கொஞ்சம் பின்வாங்கிறதா கேள்விப்பட்டோம் விட்டுட்டு அங்க கடுமையான விஷயத்த காணையில அங்க கணக்க என்ன சொல்றது, வெறுங்கையோடு இலங்கை காணண்டு படையணிகள் அஸ்திரங்கள் எல்லாம் கணக்க தொலைச்சிட்டார்.
2: எப்படி செய்வன் எல்லாம் சூடுகாராக்குவன் எல்லாம் சொன்னவர். இப்ப ரொம்ப அமைதியாக்குறேன். அதுக்கு அதுக்கு 24-25 ஓர் பிளேன்கள் ட்ரோன்கள் எல்லாம் சுட்டுதான் இப்ப அதையும் ஒப்புக்கொண்டிருக்கேன். நம்ம கடைசியில முந்திரா
0: சரியா சரி, அதைத்தான் நான் அஸ்திரங்கள் கணவெட்ட காணேன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வாதன் கோதாஸ்.
0: வாங்க கோதாஸ்.
3: இது பெனாரஸ் தான். இப்ப 2-3 நாள் நடக்குது. எனக்கு பார்த்தா இவர் ஈரானுக்கு அணு ஆயுத பிரயோகம் செய்ய உத்தேசிக்கிறது மாதிரி அவங்க விரட்டுறதுக்குத்தான் அங்க நடக்குது. ஏண்டா இவர் ஒரு சப்மரீன், அணு ஆயுத சப்மரீன் அங்க இதுக்குள்ளால ஜிப்போல்டருக்குள்ளால உள்ளுக்க போயிட்டுது. அது ரேடார்லயும் விழாத அப்படி ஒரு நாசகாரி. அதுக்கு பிறகுதான் அவங்க ஈரானை காப்பாத்துறாக்கோ இல்லாட்டி இவர் பிரியோகிக்காமல் இருப்பதற்காகத்தான் அதை முயற்சிக்கணுமோ தெரியல. மற்றது வந்து ஏற்கனவே ரஷ்யா அணு ஆயுத ஒப்பந்தத்திலே இருந்து விலகி விட்டது.
0: நல்ல சிந்தனை, நல்ல ஒரு அந்த அமெரிக்கா ஈரானை அப்படியே இணைச்சு ஜிப்ரால்டர் நீர்நிலைகளை கப்பல் போன கதை அருமை. நன்றி கோதாஸ்.
3: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம், நான் மதன் கழிக்கின்றேன்.
0: மதன் வாங்கோ.
4: ஆமாம், பெலாரஸ் வாசன்.
0: பெலாரஸ்.
4: பெலாரஸ்.
0: நன்றி நன்றி
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நான் ஜெயா.
0: ஜெயா வாங்கோ. நோர்வே ஜெயா.
5: ஓ,
0: சும்மா ஜெயான்னு
5: பெலாரஸ் தானே. நீங்கள் என்னமோ
0: சும்மா ஜெயான்னு சொல்லக்கூடாது, நோர்வே ஜெயான்னு சொல்லணும்.
5: நீங்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட குரல் கேட்டால் நான் சொன்ன மாதிரி பெலாரஸ் போயிட என்ன சும்மா கொஞ்ச நஞ்சு ஆக்கலும் இல்லை. 65,000 பேருக்கிட்ட போயிருந்தவன்
0: கடும் விஷயம் தான். என்ன சாமானிய விஷயம்,
5: இவ்வளவு பேரும் வந்த நிலைமை நினைச்சு பாருங்க. கொஞ்ச பேராலேயே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பேரும் இதுல பழகிட்டாங்கண்ட பெரிய அளப்பு இருக்கு. பாப்பம் என்ன நடக்குதுன்னு, நல்லது நடக்கட்டும்.
0: நன்றி ஜெயா.
5: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் வாங்க.
6: இது வந்து பெலாரஸ் தான், நான் சொல்ல வந்ததுதான் கொஞ்சம் கோகதாசன் சொல்லிவிட்டாரு. அது வந்து ஒரு டபுள் கேம் ரெட்ட இதுதான், அது உக்ரைனுக்குன்னு சொல்லிட்டு இது வந்து மறைமுகமா அமெரிக்காவுக்கும் சொல்லப்படுகிறது, ஈரானில் தான் நடந்தா இது இது உடனே வரும்.
0: அதுதான் கோகதாசன் அருமையா சொன்னார். நன்றி நன்றி
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்தனர் வணக்கம்.
7: வணக்கம் சாரா.
0: சாரா வாங்க.
7: எல்லோரும் சொன்ன மாதிரி
0: பெனாரஸ்
7: ஆமா, இது யார் யாரு மாமாவுக்கு எதிராளிகளோ அவர்கள் அங்கே ரஷ்யாவின் கூட்டாளிகள். அதே நேரம் நான் இந்த ஜிப்ரால்டனுக்கு போயிட்டு வந்தேன்.
0: ஜிப்ரால்டர்
7: போயிட்டு வந்தேன், நல்லா இருந்தது. அந்த
0: ஜிப்ரால்டர் சரியா சொன்னீங்க, ஜிப்ரால்டர் என்ற தீவும் இருக்குது சாரா. ஜிப்ரால்டர் நீரிணை பாதி அந்த தீவு, அதுக்கு தான் நீங்க போய் வந்திருக்கீங்க.
7: அதுக்கு தான் போனேன். அது வந்து போர்ச்சுகலுக்கு ஸ்பெயினுக்கு இடையில, அது வந்து யூகே யூகேக்கு சொந்தமான ஒரு சின்ன தீவு.
0: சூப்பர்.
7: அதை பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறது, அதுல வந்து நிறைய பிரயோசனங்கள் இருக்கிறதுனால அவங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறது.
0: ஐக்கிய ராஜ்யம் ஐரோப்பாவில மட்டுமில்ல, உலகத்துல எல்லா இடங்கள்லயும் பல தீவுகளை பிடிச்சு வச்சிருக்கணும்.
7: அப்பா சொல்லிட்டே இருப்பார், முதல்ல இந்த நாட்டுல யாருக்கு தடுமல் வந்தாலும் அவங்களுக்கு தான் தும்மல் போகும். எல்லா இடத்துலயும்
0: இந்த தகவல் நல்ல தகவல். என்னடா அந்த ஜிப்ரால்டர் நீர்ணை பற்றி கதை கேட்க, ஜிப்ரால்டர் தீவை பற்றி கதை சொன்னீங்களோ அது அருமை. பேரறிஞர்களுக்கு அது தெரியாது, ஜிப்ரால்டர் என்ற ஒரு தீவு இருக்கின்றதே தெரியாது. மத்திய திரைக்கடல்ல ஸ்பெயினுக்கு மிக அருகில காணப்படுற தீவு, அருமை. நன்றி நன்றி
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: தேவமார் தேவமார் வாங்க.
8: எல்லா தகவலும் வந்தாச்சு. ஆனால் ரஷ்யா வந்து இந்த உக்ரைன் போர் தொடங்குற காலகட்டத்திலேயே அங்க கொண்டு போய் நிலைநிறுத்தி வச்சிருந்தது அப்படின்ற அனுமதிதான் பெலாரஸ்ல. அந்த ஆரம்ப காலத்தில இருந்து ரஷ்யாவோட தோளோட தோல் நின்றது பெலாரஸ் மட்டும் தான். அந்த பெலாரஸ்
0: தான் அது அது உண்மையில் ரஷ்யாவுக்கு மிக அருகில் உள்ள நாடு. உக்ரைனுக்கு நுழைவதற்கு பெலாரஸ் தான் ஒரு பாத்வே வழியாக ரஷ்யா பயன்படுத்தியது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் சார்.
0: வாங்க சிவலி.
9: பெலாரஸ்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம். கடைசியாக வந்து சேர்ந்தேன்.
0: ஓ வாங்க சந்திரன், என்ன கனகாலம் காணி.
10: உங்களோட நிகழ்ச்சியை கேட்கிற சுகமா இருக்கு, நிகழ்ச்சிகள வர்றதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு.
0: அதுக்குத்தான் கொஞ்சம் வழிபட வேண்டியிருக்கு.
10: என்ன இது உண்மையில எனக்கு இது என்ன சொன்ன பாத்தீங்கன்னா, இந்த கடைசியா இப்ப சைனாக்குல போய் வந்துடுறானே, அதோட தானே ஒரு திருப்பு முறையாக துவங்கி
0: இருக்குது. அது நல்ல பார்வை, அருமை.
10: இல்ல இல்ல, கொஞ்ச காலமா ஒரு ஒரு வியூம் இல்லாம இருந்தது. என்ன சைனாக்குள் போட்ட யாரோ பாத்தீங்கன்னா, அது பிறகு டக் டக்குன்ற ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பாத்துருக்கலாம் நாங்க.
0: அவர் இன்றைக்கு என்ன இன்றைக்கு தான் போய் வந்தவர்.
10: ஓ அதான் இல்ல, அதுக்குள்ள போறோம்னு சொன்ன உடனே அவங்க இவ்வளவு நாள் பேசாம இருந்தவங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் காலம் வந்து ஈரானுக்குள்ளதான் பிரச்சனையா இருந்தது. உக்ரைன் வந்து சும்மா அப்படி இப்படி ஏதன்னு இருந்தது, சரியான ஒரு ஒரு அபிரியா இருந்தது. இப்ப டக் கண்டு உடனே மாற்றத்தை கொண்டு வந்தேன்னா, நீங்க திரும்பி போறா சார், இது இது உனக்கு காலம் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
0: நன்றி
10: நன்றி.
0: ஆமாம், நேர்கள் சொன்னது போல பெலாரஸ் தான் சரியான விடை. பெலாரஸ் நீங்களே எல்லாம் சொல்லிவிட்டீர்கள். பெலாரஸ் தான் ஆரம்ப காலம் தொடக்கம் ரஷ்யாவுடன் கூட்டாக இணைந்து உக்ரைனுக்கு எதிராக கடும் யுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்ற நாடு. உங்களுக்கு தெரியும், உலக பல்வேறு விதமான விளையாட்டுப் போட்டிகளில் ரஷ்யாவுக்கு தடை இருப்பது போல பெலாரஸுக்கும் தடை இருக்கின்றது. ஒலிம்பிக் போட்டிகளாக இருக்கலாம், ஃபீஃபா வேர்ல்ட் கப்பாக இருக்கலாம், இவற்றுக்கெல்லாம் பெலாரஸுக்கும் தடை இருக்கின்றது. அந்தளவு இரண்டு நாடுகளும் மிக நெருங்கிய நாடுகள். உக்ரைன் போர் 4 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் ரஷ்யா தனது அண்டை நாடான பெலாரஸுடன் இணைந்து தரை, கடல் மற்றும் வான் வழியாக கூட்டு அணு ஆயுத பயிற்சிகளை இப்போது மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த 3 நாட்கள் நீடிக்கும் பயிற்சி உக்ரைன் அண்மையில் மொஸ்கோவுக்கு அருகிலுள்ள பகுதிகளில் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் 3 உயிரிழந்ததை தொடர்ந்து தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அவ்வாறான இந்த பாரிய பயிற்சியானது பொதுவாக ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக அணு ஆயுத படைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பயிற்சி நடத்தப்படுவதாக ரஷ்யா இப்போது அறிவித்திருக்கின்றது. சுமார் 64,000 இராணுவ வீரர்கள், 200 மேற்பட்ட ஏவுகணை ஏவுதளங்கள், 140 போர் விமானங்கள், 73 போர்க்கப்பல்கள், 13 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்டவை இதில் பங்கேற்றிருக்கின்றன. விளாடிமிர் புடின் தலைமையிலான 2024 திருத்தப்பட்ட அணு ஆயுத கொள்கையின்படி அணு ஆயுதம் கொண்ட நாடு ஒன்றின் ஆதரவுடன் எந்த நாடும் தாக்குதல் நடத்தினால் அது கூட்டு தாக்குதலாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில்தான் பெலாரஸும் ரஷ்யாவின் அணு பாதுகாப்பு கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அதிநவீன ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா கூறுகின்றது. ரஷ்யாவின் அணு ஆயுத பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் உக்ரைன் ஒரு முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ட்ரோன் மூலம் தாக்கியதாகவும் இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உக்ரைன் அதிபர், நாங்கள் மறக்கக்கூடாது அவற்றை பேரை, விளாடிமிர் செலன்ஸ்கி இந்த தாக்குதல் தொடர்பான படங்களை வெளியிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 800 தொலைவில் அமைந்துள்ள இந்த எண்ணெய் நிலைய தாக்குதலில் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு பல விடயங்கள் இப்பொழுது மீண்டும் உக்ரைன் மற்றும் ரஷ்ய யுத்தம் தொடர்பாக சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்களை. அது மட்டுமல்ல, இந்த பெலாரஸ், போலந்து, ரூமேனியா இந்த நாடுகள் எல்லாம் ஒரு காலத்தில் சோவியத் ஒன்றியம் என்ற அந்த வார்சோ ஃபேக்ட், வார்சோ உடன்படிக்கை என்ற உடன்படிக்கை ஏற்பட்ட காலத்தில் ஒன்றாக இருந்த நாடுகள். உங்களுக்கு தெரியும், நேட்டோ என்ற தாபனம் அமெரிக்கா தலைமையில் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் பலவற்றை இணைத்து கொண்டு பெரிய அமைப்பாக இருந்தார் நேட்டோ தாபனம். இந்த நேட்டோ தாபனம் என்ற மிகப்பெரிய தாபனத்துக்கு எதிராக, நேட்டோ தாபனத்தை பற்றி நாங்கள் அடுத்த கேள்வியில் பார்க்க இருக்கின்றோம் என்பதனால் நான் விரிவாக பார்க்கவில்லை. அந்த தாபனத்துக்கு எதிரான மிகப்பெரிய தாபனமாக இருந்தது வார்சோ தாபனம். இந்த வார்சோ என்ற ஃபேக்ட், வார்சோ உடன்படிக்கை எங்கு மேற்கொள்ளப்பட்டதென்றால், நாங்கள் சொன்ன முதலாவது விடை போலந்தின் தலைநகரம்தான் வார்சோ, அங்கு வைத்து தான் இந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதனால் அது வார்சோ ஃபேக்ட் என்று உலகத்தில் போற்றப்படுகின்ற அளவுக்கு போலந்து ரஷ்யாவுடன் மிக நெருங்கிய நாடு. அதேபோல் ரூமேனியாவும் ஒரு மிக முக்கியமான ரஷ்ய சார்பான கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாக விளங்கக்கூடியது. இதுவும் ரஷ்யாவின் வார்சோ ஃபேக்டுக்குள் இணைந்திருந்தது. இந்த ரூமேனியா என்ற நாட்டின் தலைநகரம் புக்காரஸ்ட் என்பது நேர்களுக்கு தெரியும். அதே போல் பெலாரஸ் என்ற நாடு, இது மிக முக்கியமான ஒரு நான்கு பக்கம் நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள். உலகத்தில் அப்படி நான்கு பக்கம் நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள் 24 நாடுகள் வரை இருக்கின்றன. லேண்ட் லாக் கண்ட்ரிஸ் என்று இவற்றை அழைப்பார்கள். உலகத்தில் மிகப்பெரிய லேண்ட் லாக் கண்ட்ரி என்றால் கஜகஸ்தான். அது ரஷ்யாவிலிருந்து பிரிந்த நாடு தான். அதுதான் மிகப்பெரிய நாடு, நிலத்தால் சூழப்பட்ட நாடு. இந்த நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள் கொஞ்சம் பாவம், அவற்றுக்கு துறைமுகங்கள் இருப்பதில்லை. இப்போ தென்னாசியாவில் இருக்குது நேபாளம், பூட்டான், இந்த நாடுகளுக்கெல்லாம் துறைமுக வசதி இல்லை. ஏனைய நாடுகளது துறைமுகங்களை தான் பயன்படுத்த வேண்டும். அப்படி ஒரு அபாக்கியம் என்று தான் நீ சொல்லவேன், பாக்கியம் அபாக்கியம். அப்படி ஒரு நாடு தான் இந்த பெலாரஸ் நாடும், லேண்ட் லாக் கண்ட்ரிஸ் என்று சொல்லப்படும். இது உக்ரைனுக்கு தெற்காக அமைந்திருக்கக்கூடிய நாடு. இதன் தென்பகுதியில் உக்ரைன் இருக்கின்றது. கிழக்கு பகுதியில் பொதுவாக ரஷ்யா இருக்கின்றது. மேற்கு பகுதியில் போலந்து இருக்கின்றது. லித்துவேனியா மற்றும் லட்வியா ஆகிய நாடுகள் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கின்றன. லித்துவேனியா, லட்வியா, எஸ்தோனியா என்று மூன்று நாடுகள் நேர்கள் மறக்கக்கூடாது. அந்த மூன்று நாடுகளையும் எவ்வாறு அழைப்பார்கள் என்றால் பால்டிக் நாடுகள் என்று அழைப்பார்கள். பால்டிக் நாடுகள் லித்துவேனியா, லட்வியா, எஸ்தோனியா மூன்றும் ரஷ்யாவிடமிருந்து பிரிந்த நாடுகள் தான். கொஞ்சம் அந்த பொதுவாக வெண்கடல் என்று சொல்வார்கள், வெண்கடல் அல்ல, பால்டிக் கடல். அந்த பால்டிக் கடலோடு இணைந்த நாடுகள், அதனால் தான் அந்த பால்டிக் நாடுகள் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. அந்த நாடுகளும் இதற்கு அருகில் உள்ள நாடுகள். மின்ஸ்க் என்பது இதன் தலைநகரம். பெலாரஸ், உலகத்தில் இப்போது பெலாரஸ் ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கின்ற நாடாக மாறியிருக்கின்றது என்பது தான் இதன் சாராம்சம். அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே நாங்கள் நேர்களது விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் நுழைவோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நோர்வே ஜெயா விரும்பி கேட்ட

0: பாடல் ஒன்று இடம்பெற இருக்கின்றது.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775

நேர்கள் நில் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நில் பல் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற அடுத்த வினா இதுதான் நேர்களே. பொதுவாக இந்த நேட்டோ தாபனம் என்பது உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. உலகத்தில் ஐநா சபையினை அடுத்து அதிகளவிலான உறுப்பு நாடுகளை கொண்டுள்ள நிறுவனம் என்ற பெருமை நேட்டோ தாபனத்துக்கு இருக்கின்றது. குறிப்பாக பொதுநலவாயம் என்ற அமைப்பு இருக்கின்றது. 54 நாடுகளை உறுப்பு நாடுகளாக கொண்டிருக்கக்கூடியது. அந்த பொதுநலவாய நாடு என்பது பொதுவாக குடியேற்றவாதத்தில் இருந்து விடுபட்ட பிரித்தானிய சாம்ராஜ்யத்தின் கீழ் இருக்கின்ற நாடுகள். அது ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பல்ல, இராணுவ அரசியல் சார்ந்த அமைப்பல்ல. மாறாக ஒரு அரசியல் மற்றும் இராணுவ ரீதியான அமைப்பு என்ற வகையில் நேட்டோ தாபனம் ஒரு பலம் பொருந்திய தாபனமாக கருதப்படுகின்றது. கேள்வி என்னவென்றால், இந்த நேட்டோ தாபனத்தில் தற்போது எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கின்றன? நேட்டோ தாபனத்தை பற்றி நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்கின்றோம், செய்திகள் வருகின்றன. நேட்டோ தாபனத்தில் தற்போது எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கின்றன என்பதுதான் கேள்வி. முதலாவது விடை 30, இரண்டாவது 32, மூன்றாவது 28. நேட்டோ தாபனத்தில் எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கின்றன என்பது கேள்வி. அடிக்கடி அதை நாங்கள் நினைவூட்ட வேண்டும். எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கின்றன என்பது கேள்வி. முதலாவது விடை 30, இரண்டாவது 32, மூன்றாவது 28. அலையுங்கள் 416-6446-2222. இப்பொழுது நிகழ்ச்சியில் மூர்த்தி விரும்பிக்கிட்ட பாடல் அடுத்தொழிக்கின்றது.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 J.CA. நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம். நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுகின்ற வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகள், அது அமைப்பில் எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கின்றன என்று கேட்டோம். 30, 32, 28 என்ற விடைகளுடன் நீர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பார்ப்போம். வணக்கம்.
4: வணக்கம் வண்பா.
3: வாங்க வண்பா.
4: 30, 28 நாடுகள், 2 நாடு, 32.
3: பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் ஆசிரியர், பஞ்சாயத்தில் பேசுகிறேன்.
3: வாங்க.
5: 12 நாட்டோட ஆரம்பிச்சது 49ஆம் ஆண்டு. பிறகு அண்மையில் கடைசியாக சேர்த்தது ஸ்வீடன். அப்போ இப்போ 32

0: இந்த நேரத்தில் அண்ணன் கையை விடுறார்.
1: வணக்கம்.
2: வணக்கம். நான் ஜெயா.
0: வாங்கோ.
2: இது வந்து 32. அதில் வந்து இப்போ அண்மையில் இணைஞ்ச ஸ்வீடன், அதில் இன்னும் ஒரு தகவல் உண்டு, இதில் சொல்லாத சொல்கிறேன். அந்த இப்போ அடுத்தா வந்து முயற்சி செய்யணும் அந்த இணைகிறதுக்கு இல்லை, ஏன்னா உக்ரைனும் ஜார்ஜியாவும்
0: இல்லை. உக்ரைன் போரே வந்தால் அதுக்குத்தானே ஜெயா, உக்ரைனுக்கு அவன் ரஷ்யா அடிக்க போனது என்றால் உக்ரைன் தான் இணைக்க போகிறேன் தானே யுத்தமே வந்தேன்.
3: நன்றி
0: மதன். நிகழ்ச்சி நடத்தினேன். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வாசன் குவதாஸ்.
0: வாசன் குவதாஸ்.
3: ஆமாம், இது 32 நாடு தான். ரஷ்யா கொஞ்சம் தாமதித்திருந்தாலும் 33 ஆகிருக்கும்.
0: விளங்கல. ரஷ்யா
3: யுத்தம் ஆரம்பிக்க கொஞ்சம் தாமதித்திருந்தாலும்
0: சரி சரியா சொன்னி
3: 33
0: ஆகிருக்கும். நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் நடத்தினர். வணக்கம்.
4: வணக்கம். அண்ணா, மீண்டும் மதன் குமார். இது 32 நாடு.
0: என்ன மீண்டும் பண்ணீங்க? முதல் கேள்விக்கு காணவே இல்லையா?
4: வணக்கம்.
0: வாங்க நிர்மலா.
5: இது வந்து 32
0: என்ன நிர்மலா? நன்றி நன்றி
5: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: மூர்த்தி ஐக்கரன்.
0: வாங்க மூர்த்தி.
6: 32 நாடுகள்.
0: 32 நன்றி
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம்மா. சந்திரன்.
0: சந்திரன் சந்திரன் சொல்லுங்க.
7: மார்ச் 7, 2024 தான் ஸ்வீடன் இதுல ஜாயின் பண்ணார்.
0: இறுதியாக நாடு.
7: ஆமாம். 32 தான்.
0: சரி
7: நன்றி நன்றி மாசன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். யார் பேசுவதாக இல்லை. வணக்கம்.
8: வணக்கம் சார். வெளிங்கம்.
0: வாங்க சார்.
8: 32 சார்.
0: 32 நன்றி
8: நன்றி சார். வாய்ப்பு.
0: ஆமாம், 32 என்பது மிகச்சரியான விடை. அது பொதுவாகவே இந்த நேட்டோ என்ற தாபனம் 1949 உருவாக்கப்பட்டது. அது நேர்கள் அது கதைகளில் எல்லாருக்கும் விளங்கியிருக்கும். 49 உருவாக்கப்பட்ட இந்த தாபனம் இன்று 32 நாடுகளை அங்கத்துவமாக கொண்டிருக்கின்றது. பொதுவாக இந்த தாபனம் ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ பலமிக்க தாபனம் என்ற பெருமை உலகத்தில் இருக்கின்றது. இந்த தாபனத்தின் நாடுகளது தாபனத்தில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளது வெளிவிவகார அமைச்சர்கள் வெளிநாட்டு அமைச்சர்களது மாநாடு இன்று 21-22 ஆகிய திகதிகளில் ஸ்வீடனில் நடைபெறுகிறது. இறுதியாக இணைந்து கொண்ட நாடு ஸ்வீடன். ஸ்வீடன் நாட்டில் உள்ள ஹெல்சிங்பர்க் என்ற இடத்தில் தான் இது போக் என்ற இடத்தில் ஹெல்சிங் போக் என்ற இடத்தில் நடைபெறுகின்றது. இப்போது இன்றைய நாளில் 21-22 ஆகிய தேதிகளில் இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் பல வெளிநாட்டு அமைச்சர்களும் கலந்து கொள்ளுகின்றார்கள். 32 நாடுகளது வெளிநாட்டு அமைச்சர்களும் கலந்து கொள்ளுகின்றார்கள். மார்க்கோ ரூபியோ இப்போது அமெரிக்காவிலிருந்து இந்த மாநாட்டுக்காக புறப்பட்டிருந்தார் என்ற அந்த தகவலை நாங்கள் தந்திருந்தோம். இந்த அமைப்பில் இறுதியாக இணைந்து கொண்ட நாடு ஸ்வீடன். 2024 இணைந்து கொண்டது. இப்பொழுது உக்ரைன் இந்த அமைப்பில் இணைந்து கொள்ளப் போகிறேன் என்ற தகவலை வெளியிட்டது தான் ரஷ்யாவுக்கு உக்ரைன் மீது கோபம் வந்தது. ஸ்வீடன் பொதுவாக இந்த நார்டிக் நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள், ஸ்கண்டினேவியன் நாடுகள், நார்டிக் நாடுகள் என்று சொல்கிறோம், அந்த நாடுகளில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடு. ஸ்டாக்ஹோம் அதன் தலைநகரம்.

இறுதியாக அது தனது பாதுகாப்புக்காக இந்த அமைப்புடன் இணைந்து கொண்டது. ஸ்வீடனுக்கு அருகே இருக்கக்கூடியது ஃபின்லேண்ட். ஃபின்லேண்ட் இங்கே ஹெல்சிங்போர்க்னு சொல்கிறான். ஸ்வீடனில் உள்ள ஹெல்சிங்போர்க் நகரத்தில் தான் இந்த மாநாடு நடைபெறுகிறதுன்னு சொல்கிறான். ஃபின்லேண்டின் தலைநகரம் ஹெல்சிங்கி என்று அழைக்கப்படும். ரெண்டுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்குது, அதுக்காக தான் அந்த தலைநகரத்தை தந்தேன் என்ற வகையில் இந்த நேட்டோ நாடுகளது வெளிவகார அமைச்சர்களது மாநாடு இப்போது நடைபெற்று கொண்டிருப்பது ஸ்வீடனில் உள்ள ஹெல்சிங்போர்க் என்ற நகரத்தில். அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகள். விடைகளுடன் இணைந்த நிலப்பது சொல் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகள். வெண்பா, பஞ்சாட்சரம், குகதாஸ், மதன், நோர்வே, ஜெயா, ரமேஷ், சாரா, தேவகுமார், சிவலிங்கம், தன்மில், சந்திரன், அருண்குமார், நிர்மலா, மூர்த்தி ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ராஜா விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கின்றான்.

0: அந்த பாடல் ஒளி சோய்ந்த நேரம் 8:59.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
2: சுகந்தன் 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
0: 4:01-04:62. நேரம் இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா Jewelers.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $24, நைட்டி $34, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் mega sale.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. mapleGroceries.ca 905-417-6069.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவியை HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-6-7-7-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன்.
6: சிஎம்ஆர்
4: டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சில் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing jay the Pradhi Silvam. Thanks.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு வருது சாப்பிட வர போய் மெலிகா மண்டலாமன் பாக்குறேன்
1: இதுக்கேனப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 905-270-8800 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்
6: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
8: அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும் அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆமன்பர்களே ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல் வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். Experience radio like never before. Tamil HD Radio. Tamil FM. Now in hybrid digital.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரோ நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jewelers.
5: Everything okay? No problem and dinam.
4: Bar kalam closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். அம்மன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: பாரதி.
1: போடா
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

தகத்திட்டு தகத்திட்டு தான் தகத்தான் தலன்னு கிட்ட தரிக்கிட்டா.

Listen to us around the universe. www.cmr.fm.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LICO.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

பார்த்தா காசு கட்சி மனசு கொள்டுமா.

ஜல்லிக்கட்ட தூக்க வெள்ளக்காரன் போட்டான் ஸ்கெச்சு, அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பா ஸ்கெச்சு, சிதாவ தூக்க ரமணன் தான் போட்டான் ஸ்கெச்சு, ரமனுக்கு பண்ண தலை

0: நிமிஷம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000.
6: இருபது ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 4-9.

அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். ஹேண்ட்பேக் நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $24 நைட்டி $34 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கோவிந்தம்மா பாட்டோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். ஜாலியான ஒரு பாடலை கேட்டீங்க இல்லையா, அது வந்து மீசைய முறுக்கு பார்ட் டூலிருந்து இப்போ கரண்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு புத்தம் புதிய பாடலை கேட்டுட்டு இப்போ நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி சிறப்பான பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்குது. இன்றைக்கும் என்னோட இணைஞ்சி இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பிக்கிறதுக்காக நேயர்கள் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ். இப்பொழுது சிஎம்ஆர் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சிந்திக்கப் போகின்றோம். நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க அழையுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222. இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்கை கேட்டுட்டு இன்றைக்கி நான் கொண்டிருக்கிற ஜாலியான தலைப்புக்கும் உங்களுடைய கண்டென்ட் கொடுங்க. இன்றைக்கி சூப்பராக இருக்க போது நிகழ்ச்சி, அது மட்டும் டவுட்டே இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. சரியா, செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
1: இலங்கையில் தற்பொழுது நிலவும் கனமழை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற பல விமானங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு திசை திருப்பி விடப்பட்டுள்ளன. விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள நிதி தொடர்பிலான 5வது மற்றும் 6வது கூட்டு சீராய்வுகள் எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்கப்பட உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. இந்திய இலங்கை அரசாங்கங்கள் இடையே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டுமென்று தமிழ் அரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். வளைகுடா பகுதியில் சிக்கிய கப்பல்களை திரும்பப் பெறுவதை உறுதி செய்த பின்னரே எரிபொருள் ஏற்றிக்கொள்வதற்காக வேறு கப்பல்களை அங்கு அனுப்ப இந்தியா விரும்புவதாக இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்துத்துறை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் விஜயின் ஆலோசகராக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வியூகம் வகுத்துக் கொடுத்த ஜோன் ஆரோக்கியசாமி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. அதேபோன்று விஷ்ணு ரெட்டி என்பவரும் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இஸ்ரேல் இராணுவத்தால் இடைமறிக்கப்பட்ட காசாவை நோக்கி நிவாரணப் பொருட்களுடன் பயணித்த கப்பலில் பயணித்த கனேடியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்கள் தற்பொழுது துருக்கிக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். மத்திய அரசாங்கம் அடுத்த மாதம் கனடா ஸ்ட்ராங் பாஸ் திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்த உள்ளது. மத்திய அமெரிக்காவின் ஹொண்டுரஸ் கடற்கரையில் இடம்பெற்ற 2 தனித்தனியான துப்பாக்கி தாக்குதல்களில் 6 காவல்துறை அதிகாரிகள் உட்பட குறைந்தது 25 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பிப்ரவரி மாதம் முதல் மோதல் தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவின் மதிப்புமிக்க MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானங்களில் சுமார் $1 பில்லியன் மதிப்பிலானவற்றை ஈரான் அளித்திருப்பதாக புதிய மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. போதைப்பொருள் அபாயத்தை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுக்கு இணையாக போதைப்பொருள் ஒழிப்புக்கான இளைஞர் மாநாடொன்றை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து வரும் நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு அதன் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்கவுள்ளது. கொழும்பு ஆமர் வீதி பகுதியில் விகாரையை அண்மித்த வீதியில் வெள்ளநீர் நிரம்பியுள்ளதனால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எக்கட்சியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணியை மக்களிடமிருந்து எடுத்து இராணுவத்திற்கு வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மும்முரமாக செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். நள்ளிரவு முதல் பெய்து வரும் கனத்த மழை காரணமாக நீர்கொழும்பு நகரின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தமிழ்நாடு அமைச்சரவையில் இன்று அமைச்சர்களாக பதவியேற்ற விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதார கொள்கை வகுப்பில் தீவிரமான மறுசீரமைப்பு தேவை என்றும் நரேந்திர மோடியின் அரசாங்கத்திடம் புதிய யோசனைகள் தீர்ந்துவிட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத தமிழக வெற்றிக் கழகத்தினர் அரசு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் புதிதாக 8000 தனியார் மருத்துவமனைகளை திறப்பதற்கு தற்காலிக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இணையதளம் மூலம் தேவையான தகவல்களை பதிவேற்றம் செய்தாலே தற்காலிக சான்றிதழை உடனே வழங்கவும் முழு ஆய்வுக்கு பின்னர் நிரந்தர சான்றிதழ்கள் வழங்கவும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். மிசிசாகா மற்றும் பிராம்ப்டனில் இடம்பெறுகின்ற சிறு திருட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஒன்டாரியோவின் பிலில் பிராந்திய காவல்துறை 65 பேரை கைது செய்து கிட்டத்தட்ட 550 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. பிப்ரவரியில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ளரிச்சில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் குறித்த தகவல்களை கோரி 2 துப்பாக்கி கட்டுப்பாட்டு ஆதரவு குழுக்கள் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளன. பெரும்பாலான கனேடியர்கள் திருமண பரிசாக பணத்தையே விரும்புகின்றார்கள் என்றும், குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ளவர்கள் இத்தகைய கோரிக்கையை முன்வைக்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் ரோயல் லிபேஜ் ரியல் எஸ்டேட் சர்வீசஸ் நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட பேர்சன் ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. மார்ச் மாதத்தில் ஈரானின் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். ஆயுதத்தரத்தை மேம்படுத்தும் வகையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் தலைவர் மோஸ்தபா உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான போரியல் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை பீடம் சென்ட்காம், US ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழுவானது அராபிய கடலில் உச்சக்கட்ட தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், இந்த பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயற்பட்டு வருவதாகவும் ஈரானின் செய்தி சேவை செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
7: 416-700-2222 416-700-2222 J.CA.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் வந்து வித்தியாச வித்தியாசமான தலைப்புகளை கொண்டு வர்றது வழக்கம். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான தலைப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன நாள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் மிக மிக சிறப்பான ஒரு நாள் ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மே 22 இமிக்ரன்ஸ் டே அப்படின்னு, கெனடியன் இமிக்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லியே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கெனடியன் இமிக்ரன்ஸ்க்காகவே வந்து கொண்டாடுறாங்க. கரெக்ட், இது வந்து ஒரு இமிக்ரெண்ட் நாடு. எல்லா தரப்பினரும் வந்து இங்கே வந்து இங்கே கெனடா வந்து நமக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஆல்வேஸ் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, கெனடாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐ ஆம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு கெனடான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யுனானிமஸாக சொல்கிற ஒரு அழகான அருமையான ஊர். இன்னும் சூப்பராக இருந்தது. அது வந்து 2000 இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய மாற்றம். 19 எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அதிர்வலைகள் வந்து தப்பாக போய் இன்னமும் அப்போலேருந்து எல்லாம் காஸ்ட்லி. நான் வந்த புதுசுலாம் சூப்பராக இருக்கும். வெறும் $6-7 வந்து சூப்பராக வயிறு நிறைய சாப்பிடக்கூடிய மீல் கிடைக்கும். இவ்வளோ கூட்டம் இருக்காது. அழகாக பஸ்ஸில் போயிட்டு எங்கே எந்த பஸ்ஸில் போனாலும் சீட்டு கிடைக்கும், உட்காந்து போகலாம். அதே சமயம் கோ ஸ்டேஷன்லாம் போயிட்டு ட்ரெயின் ஏறும்போது எல்லோரும் காலையில் பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. ஒரு மாதிரி எங்கே போனாலும் பயங்கர வெல்கமிங்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஊர் ரொம்ப க்ரௌடெலாம் இருக்காது. அப்படியே நம்ம தான் எங்கள் கிராசரி ஸ்டோரில் போனாலும் யாராவது ஒரு ஃப்ரெண்டு நல்லா பேசுவாங்க. எங்கே போனாலும் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ வந்து க்ரௌடாயிருச்சு, பட் ஆனால் அந்த ப்ளசண்ட் ஃபீல் வந்து குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து என்னென்னலாம் வந்து கெனடியன் இமிக்ரன்ஸ் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் மிகப்பெரிய ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கெனடியன் இமிக்ரன்ஸில் இங்கே வந்து இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஆக்டர்ஸு, ஆத்தர்ஸு, ரைட்டர்ஸு, அப்புறம் ஆர்டிஸ்ட்ஸு, இன்னும் ஆண்டர்ப்ரனர்ஸு, அப்புறம் ஃபிலான்த்ரபிஸ்ட், நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி அவார்ட்ஸ் செரமனிஸ் எல்லாம் நடக்குது. ஸோ கண்டிப்பாக இமிக்ரெண்ட்டாக வேறு ஊர்லேருந்து இங்கே ஊர் இந்த ஊருக்கு வந்து இந்த ஊருக்கு பெருமை சேர்க்குற மக்களுக்கும் டேக்ஸ் கட்டுற மக்களுக்கும் ஒரு பெரிய சல்யூட். ஸோ இங்கேருந்து அப்புறம் யூஎஸ்க்கு போன கெனடியன்ஸை பற்றியும் வந்து பேசுகிறாங்க.

0: கனடாவிலிருந்து அதுக்கப்புறம் யூஎஸ்க்கும் வந்து இமிக்ரெண்ட்ஸாக வந்து போய் அங்கேயும் டாப்பில் இருக்கிற மக்களுக்கும் வந்து அங்கீகாரம் கொடுத்து அவங்களையும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து கெனடியனாக இருந்து யூஎஸ்க்கு போன ஆட்கள் இப்போ வந்து கரண்ட் கவுண்ட் இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, 800K கெனடியன் இமிக்ரெண்ட்ஸ் வந்து இப்போ யூஎஸில் இருக்காங்க. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகம் இங்கிருந்து இங்கே படிச்சுட்டு அங்கே இங்கே வந்து யூஜி முடிச்சுட்டு யூஎஸில் போயிட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுற ஆட்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து 1994 வந்து நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாஃப்டா அப்படின்னு ஒன்று போட்டதுக்கப்புறம் தான் வந்து கெனடியன் சிட்டிசன்ஸ் வந்து அங்கேயே போயிட்டு நீங்கள் வந்து டெம்பரரி ஒர்க் விசாஸில் வந்து நீங்கள் யூஎஸில் போயிட்டு நீங்கள் வேலை பண்ணுறது, அங்கே வந்து நீங்கள் அங்கே அந்த ஊரோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இதெல்லாத்தையும் வந்து அவங்க பட்டியலிட்டு வந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க ப்ராப்ளமாக. ஸோ இமிக்ரெண்ட்ஸ், ஆல் தி இமிக்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் நாட்டுக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் இருக்கிற நாட்டுக்கு நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இன்றைக்கி வந்து இன்னொரு நாளும் கொண்டாடுறாங்க, டோன்ட் ஃப்ரை டே அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து எல்லாத்தையும் வறுத்து பொறிச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அதுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காங்க, முக்கியமாக கிட்ஸுக்கு ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வந்து இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதில் வந்து ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றதுனால என்னென்னலாம் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து கிட்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ உங்கள் பசங்க இன்றைக்கி வீட்டுக்கு வந்து, ஆமாம் இன்றைக்கி என்ன நடந்தது, எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷலாக ஏதாவது நடந்ததா, யாராவது வந்தாங்களா, மீட்டிங் நடந்தாங்கன்னா இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படவே தேவையில்லை, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, கேளுங்க என்னென்ன பண்ணீங்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்டர்நேஷ்னல் கொக்கோ மாம் டே அப்படின்னு ஒன்று இன்னும் நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் பாஸ் பேபி டே, அப்புறம் வந்து கூலர் டே, கிராஃப்ட் பியர் டே, அதுக்கப்புறம் வரிசையாக போயிட்டே இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. வெனிலா புட்டிங் டே அப்படின்னு ஒன்று இருக்குது, அது பண்ணி வெனிலா புட்டிங் வந்து உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். அப்புறம் என்னுடைய ஃபேவரட்டான ஒரு நபருடைய அது வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் டே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணப்படுது. நீங்கள் வந்து சர் ஆர்தர் கான் டாயல் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவர் தான் வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை வந்து உண்டாக்குனவர். நான் வந்து நிறைய ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சர் ஆர்தர் கான் டாயலை பற்றி ஒரு ஹைலைட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கதையை கொடுங்க. ஏற்கனவே நான் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸோட ஒரு கதையை சொல்கிறப்ப இந்த பேஸை சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். என்டையர் ஒரு உலகமே வந்து ஒரு கேரக்டர், ஒரு ஃபிக்ஷனல் புத்தகத்தில் வந்து ஒரு கதாபாத்திரம் இறந்து போனதுக்காக ஒரு நாடே வந்து கருப்பு ரிப்பனும் கருப்பு சட்டையும் கருப்பு தொப்பியும் அழிந்து மோன் பண்ணி அதை வந்து போய் அந்த இளவரசிக்கிட்டேயே வந்து சொல்லி இதை வந்து எப்படியாவது வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரத்தை திருப்பி மீட்டு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி மனுலாம் போட்டு சர் ஆர்தர் கான் டாயில் வந்து இளவரசி வந்து நேரில் சந்தித்து அவங்க வந்து இந்த கேரக்டரை ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற கேரக்டரை வந்து நீங்கள் கண்டினியூஸாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அதை உயிர்த்தெழ வச்ச ஒரு கதாபாத்திரம் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ இந்த 150 வருஷம் பழசு, ஆனால் இன்ன வரைக்குமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம்தான் ஷெர்லாக் ஹோம்ஸ். அதை பற்றி நிறைய கதை இருக்குது, ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றியும் ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய நாள் இன்றைக்கி ஷெர்லாக் ஹோம்ஸ் டே அப்படின்னு இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிரமாதமான செலப்ரேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. சினிமா கதை இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் புக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக படிக்கிறதுனால என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான கதாபாத்திரம் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ அதோடைய நாளும் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த நீங்கள் காத் அப்படின்ற ஒரு டீம் ஒன்று இருக்குது, ஒரு விதமாக ஒரு ஃபாலோ பண்ணுற ஒரு ஆட்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கருப்பு லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க, பயங்கரமாக கருப்பு போட்டிருப்பாங்க, கருப்பு நெயில் பாலிஷ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியாக வந்து அவங்கள கன்சிடர் பண்ணுறாங்களே, அவங்களுக்குன்னு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. முக்கியமாக இமிக்ரெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை சொல்லிவிட்டு இன்றைக்கி, ஆனால் நம்ம கொண்டு வந்திருக்க தலைப்புக்கும் இதுக்கும் எப்பயுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. நான் கொண்டு வந்திருக்க தலைப்பு அப்படின்னா சினிமா அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பங்கு. இப்போ என்ன மாதிரி சினிமா பைத்தியத்துக்கு சினிமா அப்படின்றது தான் வந்து லைஃப்பில் என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபேமிலி, மெமரிஸு, அப்புறம் நான் பேசுகிறது, பழகிறது, இப்போ எதை இந்நேரமும் ஏதோ ஒன்று நினச்சிட்ருக்குறது அப்படின்னா அது ஆல்வேஸ் சினிமா சினிமா சினிமா. ஸோ சினிமா அப்படின்னு வரும்போது சினிமா தியேட்டர் அப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய மெமரி இருக்கும். நான் வளர்ந்த ஊர் பேர் வந்து சேலம். நீங்கள் சொன்னால் அனுப்ப மாட்டீங்க, உலகத்திலேயே அதிக திரை அரங்கம் இருந்த ஒரே ஊர் வந்து சேலமாக இருந்திருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப பழைய ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாடர்ன் ஸ்டுடியோஸ்னு சொல்லிட்டு சினிமா எடுத்து, இப்போ வந்து லேட்டர் தான் ஏவிஎம், பிரசாத் ஸ்டுடியோஸ் அதெல்லாம் வந்தது. முதல்ல மாடர்ன் தியேட்டர் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா திரைப்படங்களும் ஷூட் பண்ணுற ஒரு இடம் வந்து சேலத்தில்தான் இருந்தது. அதுவும் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே. ஸோ அங்கே போய் வந்து நான் நிறைய அதெல்லாம் மாற்றிட்டாங்க. பட் ஆனால் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து கடைசியாக அது வந்து ஒரு ட்ரெஷர்டு பொருளாக வந்து வச்சுருந்தப்போ நான் போய் அது ஃபுல்லாக சுற்றி பார்த்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு நல்லா ஞாபகம். பெரிய பெரிய ஸ்டுடியோஸ் உள்ளே இருக்கும், மாடர்ன் தியேட்டருக்கு சொந்தமான ஒரு. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து அவ்வளோ தியேட்டர்ஸ் இருந்திருக்கு, அத்தனை தியேட்டரில் வந்து படம் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட நான் பார்த்த எங்கள் ஊரில் மட்டுமே வந்து நான் பார்த்த தியேட்டருடைய நம்பர் கவுண்ட் எடுத்தாலே நான் வந்து இந்த தலைப்பு கொண்டு வரதுக்கு முன்னாடி எண்ணிட்டு இருந்தேன் இந்த தியேட்டர்லாம் நம்ம படம் பார்த்துருக்கோம்னு சொல்லி. கிட்டத்தட்ட 18 தியேட்டருக்கு மேலே நான் வந்து படம் பார்த்துருக்கேன். எப்போ நான் சொல்கிறது வந்து 90s. இப்போல்லாம் வந்து வேறு கதையே மாறிடுச்சு. நிறைய தியேட்டரை வந்து இழுத்து மூண்டாங்க. நிறைய நான் ரொம்ப ஃபேவரட்டாக பார்த்த தியேட்டர்லாம் வந்து இடிச்சுட்டு அதை வந்து வேறு ஒரு பில்டிங்கு காம்ப்ளெக்ஸை மாலாக கட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்தது. எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்ச படத்துலேயும் இங்கே யூஸ்வலாக இந்த சினிமாக்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் இல்லையா, அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறதுல சினிமா பாரடைஸோ அப்படின்ற ஒரு படம், அது நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது அவ்வளோ ஃபேமஸான படம். ஒரு வேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு படம் அப்படின்னா அது வந்து சினிமா பாரடைஸோ. அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். நிறைய தமிழில் அதை காப்பி பண்ணி 2-3 சீன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஆட்டோகிராஃப்லேயும் வந்து அதை டிப்பி அடித்து ஒரு போர்ஷன்லாம் வரும். ரொம்ப ஆசையாசையாக வந்து ஒரு தியேட்டரில் இருந்த ஒரு தியேட்டர் வந்து லேட்டர் வந்து இடிக்கப்படும். அந்த கதை வந்து அந்த தியேட்டரை இடிக்கும் போது கதறி கதறியாக அழுத கும்பலை நானும் ஒருத்தேன். ஸோ அப்படி ஒரு ஃபீல் தான் எனக்கும் சினிமா தியேட்டர்களுக்கும். இன்றைக்கி தலைப்பு அதுதான். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒரே தியேட்டரில் நிறைய படம் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களுக்கு பயங்கர ஃபேவரட்டாக சில சினிமா அரங்கங்கள் இருந்திருக்கும். தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறத வந்து ஒரு ரிச்சுவலாக வச்சுருக்கிற எல்லோரும், இப்போ வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போகணும் அப்படின்னவங்கள, அந்த மாதிரி ஒரு பீரியடில் வந்து சனிக்கிழமை ஆனால் சினிமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் குடும்பத்திலேயே எல்லாருமே போய் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபேமிலி. நீங்கள் வந்து சினிமா தியேட்டர்ஸ் வந்து எவ்வளோ பர்சனலாக இருந்திருக்கு, எந்த தியேட்டரில் நீங்கள் அதிகமாக படம் பார்த்துருக்கீங்க, இந்த தியேட்டரில் வந்து இப்போ தான் வந்து வெறும் பாப்கார்ன் பப்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு, நான் வந்து படம் பார்க்கும்போது முறுக்கு தட்டை, அப்புறம் வந்து இந்த வீல் சிப்ஸு, அப்புறம் பட்டாணி பேக்கெட்டு, அப்புறம் அந்த பொரி உருண்டை, அப்புறம் வந்து வெங்காய சமோசா, இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான ஐட்டம்லாம் உள்ளது இருந்திருக்கேன், தள்ளியிருக்கேன். முக்கியமாக இப்போயும் வந்து எனக்கு இந்த ஊரில் நீங்கள் அதை சாப்பிட்றது ரொம்ப ரேர், பப்ஸ் அப்படின்ற ஒரு ஐட்டம் இருக்கும், அதுலேயும் வந்து முட்டை பப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது வந்து சினிமா தியேட்டருக்கு போனாலே அந்த முட்டை வச்ச ஒரு பப்ஸ், அதில் வெங்காயத்தெல்லாம் நல்லா கேரலைஸ் பண்ணி வறுத்து உப்பு காரம் போட்டு அதில் வந்து எக்கை போட்டு ஃப்ரை பண்ணி அதை வந்து இந்த பேஸ்ட்ரி ஷீட்ஸில் மடித்து அதை மேக் பண்ணி கொடுப்பாங்க. 100% அன்ஹெல்தி, ஆனால் 200% டேஸ்டி. அதுதான் வந்து முட்டை பப்ஸ். ஸோ அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ், இன்டர்வலில் சாப்பிட்ற ஐட்டம், அப்புறம் பாட்டு வந்தவுடனே ஒரு கும்பலே போய் பீடி பிடிச்சிட்டு வரும், இதெல்லாம் பார்த்த ஐட்டம். உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் போனது, உங்கள் கல்யாணத்து முடித்த உடனே வந்து உங்கள் டார்லிங்கோட போன முதல் திரைப்படம், இல்லை நீங்கள் டேட் பண்ணும்போது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போன அந்த திரையரங்கம், இந்த மாதிரி நிறைய சினிமா தியேட்டர் மெமரிஸ்னே இருக்கும். ஸோ இன்றைக்கி அதுதான் நம்மளுடைய தலைப்பு. சினிமா திரையரங்கத்தில் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் என்ன? முதல் முறையில் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு எந்த தியேட்டருக்கு எந்த படத்துக்கு போனீங்க, இல்லை முதல் முறை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு போய் அடித்து பிடிச்சி போய் பார்த்த தியேட்டர் எது? இங்கிலீஷ் படம்னால் இந்த தியேட்டர்லாம் ஓடும், தமிழ் படம்லாம் இந்த தியேட்டர்லாம் ஓடும், பழைய எம்ஜிஆர் படம்னால் இந்த தியேட்டர்லாம் ஓடும் சொல்லிட்டு ஒவ்வொரு தியேட்டரும் ஒவ்வொரு ஜானர் வச்சு ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை முன்னாடி போய் இந்த மண்ணில் உக்காந்து அந்த மண்ணை குவிச்சு அது மேலே உக்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு என்ன கொஞ்சம் பாயில் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஷேர் பண்ணி இப்போ முன்னாடி ஃப்ரண்ட் ரோவில் வந்து 2 ரூபா 10 ரூபா 14 ரூபா அப்படின்னு சொல்லி டிக்கெட் ப்ரைஸ் என்ன இருந்தது அப்போ நீங்கள் பார்க்குறப்ப அதில் எங்கே நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க, இந்த மாதிரி ஸ்வீட்டான மெமரிஸ்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. இப்போ நானே நிறைய பேசிட்டேன்ல, இப்போ இணைப்பில் இருக்கும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், நான் பேசுகிறேன். அப்படி நலமா இருக்கீங்களா?
0: நான் தான் அதை கேட்கணும். எங்க போனீங்க?
1: எங்க போனீங்க? நீங்க இந்த போனை பழுதாக்கி விட்டுட்டீங்க. இல்ல ரெண்டு நாள்.
0: அது சரி. ஆஹா, நாங்க என்ன பண்ணோம்? நீங்க என்னமோ பண்ணிட்டு ஜலபலா பண்ணும் போது ஸ்விம்மிங் பூல்ல போட்டுட்டீங்களா போனை?
1: அப்படி இல்லை, அது அவங்க புதுசா வாங்கிட்டு ஓல் போனை தானே தருவாங்க. உங்களோட நம்பர் சுதா ரசிகன் எல்லாத்தையும் நம்பரை மலைஞ்சிட்டு எல்லாரும் திருப்பி அறிவிக்க அது இதன்ட்டு அதான் நான் ஜோசனானே இந்த மண்டி இதன்ட்டு இந்த வெளிச்சே தானே வரையில அது இதன் ஓட பண்ணி முடியும்னா அங்க போய் இன்னைக்கு தான் வாங்கலாம். இப்ப 10 பேர் பெர்மிஷன் எடுத்துதானே வாங்கணும்.
0: அது சரி. ஓ, புத்தம் புதிய போன் கையில? இப்ப
1: கையில புத்தம் புது போன் உங்களுக்கு நடக்குது இன்னைக்கு அழுவா முதல்ல மறக்க முதல் கேட்டுக்கொண்டிருந்தது தாரணி அக்காட மகளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னோட போனில விஷ் பண்ணிடலாம போயிட்டு நேற்று கொண்டாடின வாக்கம்.
0: ஓ அப்படியா, ஓகே சூப்பர்.
1: உங்களுக்கும் தெரியாதா?
0: தெரியாது.
1: இல்ல அவர் சொல்லி கொண்டிருந்த வாசண்டியலே அப்ப
0: கேட்டுக்கொண்டிருந்தேன்.
1: அவர் வாழ்த்துக்கள். ஏன்னா கொஞ்சம் அந்த எஸ்டிஎஸ் குடும்பம் மாதிரி கொஞ்சம் வாய குறைச்சி பாவிச்சாண்டா மகள் நல்லா இருப்பாண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
0: அது சரி, நீங்க மட்டும்தான் பேசணும், மத்தவங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும் எப்படி?
1: அது இல்ல, போன வியாழக்கிழமை நீங்க வந்து மாவீரர் அதை பிடி காய்ச்சு வியாழக்கிழமை வாசனுக்கு அறிவிப்பாளர் வாசனுக்கு பாட்டை கேட்டுட்டு எங்களுக்கு எஸ்டிஎஸ் ஒரு பேர் இருக்கு தெரியுமான்னு
0: கேட்டுச்சுனா
1: மொத்தத்துல என்ன நான் அவ சொல்லாத ஒரே ஒரு வஸ்திரம் வந்து ரசிதா அதர்ணிய கதை.
0: அவங்க உங்களை போட்டு கொடுக்கலானா
1: ஒரு தடவை
0: மாட்டாங்களே
1: குறைஞ்ச வழி
0: எங்களுக்கும் இப்ப இந்த தலைப்பை கொண்டு வர்றப்பயே வந்து இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சா ஏகப்பட்ட, ஏன்னா சினிமா தியேட்டர்லயே வந்து காலம் கழித்த ஆள் நீங்க, குடும்பமே வந்து உங்களதும் வந்து பயங்கரமான மூவி மூவி லவர் ஃபேமிலி இல்லையா? எல்லாம் நடிகர்களும் கூட மேடை நாடகங்கள்லாம் நடிச்ச ஆட்கள்.
1: அப்பாவே சினிமா மேனேஜரா இருந்தவர். அதுல எங்களுக்கு தியேட்டருக்கு பாசுகள் வரும், படம் வரைக்குள்ள பாஸ் வரும் ராஜாக்கும் எங்களுக்கு பாஸ் வரும். என்ன குணரத்னம் அவர் எம்ஜிஆர் வேண்டிகள் அதுதான் எம்ஜிஆர் எங்களை அப்பா சந்திக்க வேண்டி வந்தது
0: அதுதான்
1: சந்திச்சவர். அப்ப எங்களுக்கு பாஸ் வரும் போய் பாக்குறது. அப்ப அந்த டைம்கள்ல மூணு படமும் பார்ப்போம். என்ன $2 தானே செகண்ட் ₹2 கேலரி வந்து 65. அதே திருப்பி வந்து பழம் படமா வந்து நானே இந்த படம் நான் நினைக்கிறேன் 65 பாத்தேன்.
0: 65 தடவை பாத்தீங்களா?
1: 65 சதம்
0: ஓகே
1: பழைய படம் திருப்பி வந்தா
0: 35
1: அது அப்ப நார்மலா 65
0: பழகி மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க சேர்ஸ் குஷன் இல்லாம சேர்.
1: வளர்ந்தாப்புராஜ்

0: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. இந்த கார்னர் சீட்ல பபிள் கம் மாத்துறதெல்லாம் அப்பயே பண்ணிருக்கீங்க. வழக்கமா உங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு தியேட்டர்ல என்ன ஊட்டி விடுவீங்க?
1: கூட்டு
0: அப்போ ஒரு இந்த தம்பி சொன்னிக்கு வழி இல்லாம தான் நிக்கிறேன் நடக்கிறது அப்ப செய்யாட்டிக்கிறேன். இப்ப இந்த நான் போய் தியேட்டருக்கு முன்னுக்கு என்ன பெரிய யோசனம்
1: மரியாதை இருக்கும். அதே சமயம் எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஹைரார்கி பெரிய ரேசிசம் இல்ல, திருட்டு பயம் இல்ல, கடன் ரொம்ப இந்த மாதிரி கடன் பிரஷர் எதுவும் இல்ல இல்லையா? பாருங்க இப்ப வந்து ஆவுனா மில்லியன் தான்.
0: என்ன சொல்லுங்க, அதே பாக்கிக்குள்ள இப்ப 30 வருஷம் 40 வருஷம் மாத்தி பழசாயிட்டு. இப்ப மகனை கேட்டா சொல்றாங்க இப்ப வீடு வேண்டதானே நிலமாம் எல்லாம் மொடனைக்கும் வடிவு ஆயும் இருக்குது
1: வீடுகள்.
0: அந்த குழந்தைக்கு ஒரு வீடு வேண்டினவன் 6 பெட்ரூம் வந்து 1.1 வாடகை
1: வாங்கினான்.
0: இந்த காசுகளுக்கு ஓகே, எங்களுக்கு தானே அது சம்பளம் குறைவு தானே
1: தானே,
0: அவங்களுக்கு தெரியும் தானே என்னவோ, இனி அவங்க காலம் தானே, எங்களுக்கு என்ன.
1: பேசுங்க பேசுங்க, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பிளான் வச்சிருக்கேன் நானும்.
0: எல்லாம் வச்சது நேற்று சாமி எல்லாம் வந்து தேனை பெட்டி எல்லாம் காட்சி கொண்டிருந்தார், எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம் ரேடியோல.
1: ஆஹா, வண்டர்ஃபுல். ஓகே, பாடல் என்ன கேட்கலாம் இன்னைக்கு உங்களுக்காக?
0: படிச்சு பார்த்த நேரவில் குடிச்சு பார்த்த
1: அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களே. ஓகே,
0: டவுன் டவுன் போக போறேன் நானபடியா இன்றைக்கு இல்ல, வாரங்களை போவோம், மேட்ச் முடிய போவோம், ஐபிஎல் முடியும்,
1: போதும் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறது எனக்கு கேக்கு திட்டுறது. இருந்தாலும் கொஞ்சம் பிகினிங் மட்டும் அப்படிதான், அப்புறம் வந்து கடை கடன்னு போயிடலாம். டோன்ட் வரி, இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் எந்த தியேட்டர் என்ன மெமரிஸ். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான் வணங்க வைக்கிறேன், நல்லா இருக்கீங்களே?
1: வணக்கம் மதன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: இப்பயும் நீங்க தியேட்டர்ல படம் பாக்குறீங்களா? இப்போ இருந்துட்டு பார்க்கறது குறைவு, இப்போ வேலையில்லாதவர்கள் ஆனால் இப்போ டைம் இல்லை பார்க்கறதுக்கு.
1: ஓகே,
2: தியேட்டருக்கு போகிற கொஞ்சம் குறைவு, நான் இதெல்லாம் பார்க்குறது இருக்கிற படங்கள் பார்க்குற கொஞ்சம் குறைவு,
1: படங்கள் படம் பார்த்தேன்.

0: டைம் இல்லை படம்
1: பார்க்கணும். ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, திரைப்படம்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். சரி, உங்களுக்கு இந்த இன்டர்வல்ல வந்து என்ன ஜம்முன்னு வாங்கி யார் கூட சாப்பிடுவீங்க? இல்லை இந்த மூவி பார்ட்னர்னு சில பேர் இருப்பாங்கல்ல.
0: நான் மூவி போனால் அந்த பெண்டா மற்றது இன்னைக்கு நல்ல ஜூஸ் இருக்கு தானே, அது வாங்குவேன். மற்றது அந்த பீனட்ஸ் இந்த இதுக்கு தானே இல்லை, ஹாட் பீனட் மாதிரி.
1: ஆமாம்,
0: நட்ஸ் அதையும் இதையும் நல்லா கலந்து அடிக்க நல்லா இருக்கு. நான் விருப்பம் அது
1: என்ன பாடல் கேட்க விருப்பம்? புதுப்பாட்டா? புதுப்பாட்டு இருக்கு, புதுப்பாட்டு இல்லாமையா? கண்டிப்பா ஒரு புத்தம் புதிய பாட்டு உங்களுக்காக போட்டுருவோம். நன்றி, நன்றி மதன். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். நேயர்கள் அழைத்து உங்களுடைய சினிமா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்காக அழையுங்கள். 416-644-6222.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. அழகான மலரும் நினைவுகள் பற்றி பேச ஆரம்பித்தாலே அது வந்து நமக்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸை வந்து அப்படியே லைனில் வந்து நிறுத்தும். அப்படி எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த தலைப்பை கொண்டு வந்தவுடனே எப்பயுமே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிற ஒரு தலைப்பு இது, அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக பார்த்ததுனாலே என்னமோ தெரில, எனக்கு வந்து மிகப்பெரிய அந்த சினிமா பைத்தியமாக இருந்ததுனால இது எல்லாமே ஒவ்வொன்றும் பயங்கர ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். நான் படம் பார்க்குற டைமில் தான் முதல் முதல்ல வந்து இந்த டிடிஎஸ் டால்பி அட்மாஸ் அப்படின்றதெல்லாம் வந்தது ஃபஸ்ட் டைம். ஸோ அப்போ வந்து ஜுராசிக் பார்க் படத்துடைய அந்த முதல் பார்ட் வர்றப்ப தியேட்டர் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே மாற்றி அந்த படத்துக்காக இனிமே வந்து பயங்கரமாக கூட்டம் அளமோதும் லாபம் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு லாபம் வரத்துக்கு முன்னாடியே வந்து படத்தில் தியேட்டரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டோட்டல் தியேட்டர் வந்து டால்பி தியேட்டராக மாற்றி அந்த டால்பி சவுண்டில் வந்து சும்மா ஒரு ட்ரெய்லர் வந்து போட்டாங்க பாருங்கள், ஜுராசிக் பார்க் ஒரு படம் வரப்போகுதுன்னு. அந்த சவுண்டில் அதை பார்த்துட்டு ஃபேசினேட் ஆனதெல்லாம் இருக்குது. அதில் எங்கள் மாமா வந்து தியேட்டர்லலாம் வந்து அவர் ஒர்க் பண்ணுறப்ப பாத்ரூமில் வந்து இப்போ பிச்சடிக்கு போயிருக்கிறாரு. அப்போ மேலே வந்து செக் பண்ணிருந்துருக்காங்க, வால்யூம் செக்லாம் பண்ணி டால்பி வந்து அப்போ தான் செட் பண்ணி செக் பண்ணுறதுருக்காங்க. சவுண்டை வச்ச உடனே வந்து பாத்ரூமுக்கு மேலே வந்து கடக்கட்ட கட்ட கட்ட கட்டன்னு விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. டே உடையுதுரா உடையுதுரா, பாட்டை ஆஃப் பண்ணுறா, பாட்டை ஆஃப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழேருந்து ஓடி வந்து சொல்லியிருக்காரு. அந்த தியேட்டர் டால்பி சவுண்டுடைய அந்த ஆம்ப்ளிஃபைடாக இருந்ததுனால பில்டிங்லாம் விரிசல் விட்டுருக்குன்னா மட்டும் பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்படிலாம் வந்து நல்ல நல்ல ஹிஸ்ட்ரி சின்ன சின்னதாக வந்து நிறைய இருக்குது எனக்கு தியேட்டர் மெமரிஸில். அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணது எங்கள் ஊரில் வந்து இந்த அப்போ சங்கீத் அப்படின்ற ஒரு தியேட்டர் தான் வந்து இங்கிலீஷ் படங்கள் அதிகமாக ஓடுற தியேட்டர். அதில் வந்து எங்கள் நைனா வந்து எப்பயுமே இந்த இங்கிலீஷ் படம் தான் அதிகமாக விரும்பி பார்க்குற படம். அவர் தமிழ் படம்லாம் அவ்வளோ பிடிக்காது, அதிகமாக வந்து ஆங்கில படங்கள். செகண்ட் ஷோ போவார், அப்போ வந்து எங்களையும் கூப்பிட்டு போவார். எங்கள் அண்ணன்லாம் வந்து அப்படியே விழிச்சு ஃபுல் படத்தை பார்த்துருவோம். நம்ம எப்பயும் போல் பாதி படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தூக்கம் வந்துடும், அதுக்கப்புறம் தான் அது பழங்குனது. ஸோ ஆனால் ட்ரெயினிங் பார்த்திங்களா, சின்ன வயசுலேயே ட்ரெயினிங் படம் பார்க்குறதுக்கு. அப்படி இப்போ வந்து ஒவ்வொரு இங்கிலீஷ் படத்துக்கு போய் இந்த ஜாக்கி ஜான் படத்தெலாம் அதிகமாக பார்ப்பார், ஜேம்ஸ் மேன் படங்கள், மெக்கனஸ் கோல்டே ஒரு 10-15 தடவை, இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான சில படங்கள்லாம் வந்து ரீவிசிட் பண்ணி நான் அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து தில்லானா மோகனாகள் மட்டுமே வந்து 20 தடவை பார்த்துருக்கேன், இல்லைன்னா இந்த உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் வந்து அதை வந்து ஒரு 50 தடவை பார்த்துருக்கேன். எப்போ எந்த தியேட்டரில் போட்டாலும் நான் வந்து ஒரு ஷோ போய் ஒரு ஆட்டத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி நீங்கள் டை ஹார்ட் ஃபேனாக ஏதாவது ஒரு திரைப்படத்துக்கு இருந்தீங்களா? நீங்கள் வந்து சிவாஜி ஃபேனா, ஜெய்சங்கர் ஃபேனா, எம்ஜிஆர் ஃபேனா, எந்த படத்தை வந்து அதிகமாக தியேட்டரில் பார்த்துருக்கீங்க? இந்த மாதிரி தியேட்டர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ண போகிறீங்க. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம். இங்கே காலை வணக்கம் கமாண்டர் கண்ணன் பேசுகிறேன், எப்படி இருக்கீங்க?
1: கமாண்டோ கண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும். அந்த பழைய காலத்துல அந்த சின்னதுல படம் பார்க்க போனதுல இருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரியாம கட்டடிச்சு போற வயசு
1: வந்தோடனே
5: நான் முந்தைய சொல்லியிருக்கேன், சின்னதுல போகலாம் அம்மா அப்பா எல்லாம் சனிக்கிழமை தான் ஒரு ஷோக்கு போவாங்க. ஒரு தமிழ் படம் இங்கிலீஷ் படம் மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப என்னையும் தங்கச்சியும் கூப்பிட்டு போவாங்க, சும்மா சாண்ட்விச் எல்லாம் செஞ்சுட்டு டீ எல்லாம் ஃபிளாஸ்க் எடுத்துட்டு இன்டர்வல் டைம்ல எல்லாம் அவங்க எல்லாம் அதெல்லாம் தருவாங்க சாப்பிடறதுக்கு. முதல் நேர் சொன்ன மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 2 ரூபா அம்பர்ஷம் டிக்கெட். அவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே, அவங்க டீச்சர் மாதிரி தானே, அப்ப எல்லாரும் ரிசர்வ் சீட்லாம் தியேட்டருக்காரங்க கொடுப்பாங்க. நாங்க இருந்து நாவல் எப்படி இந்த இடம், அங்க வந்து 3 தியேட்டர் இருக்கு, கல்யாணி தியேட்டர், மிட்லண்ட் தியேட்டர், சென்ட்ரல் தியேட்டர். தமிழ் படம் வந்தா வந்து மிட்லண்ட்லயும் சென்ட்ரல்ல தான் வரும், கல்யாணில வந்து சிங்கள படம் ஓடும். அப்புறம் இங்கிலீஷ் படங்கள் எல்லாம் நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் வலது போற அப்பா அம்மா போற நேரத்துல அந்த ஜேம்ஸ் பாண்ட், நீங்க சொன்ன மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் படம், வெஸ்டர்ன் படம், கிளின்ட் ஈஸ்ட்வுட் வெஸ்டர்ன் படங்கள் எல்லாம் வரும். பார்த்து பார்த்து பழகி நாங்க இங்கிலீஷ் படம், அப்புறம் வளர்ந்தோம்னா இங்கிலீஷ் படம் நான் மிஸ் பண்றது இல்ல, எல்லாம் பாக்குறது. ஆக்ஷன் படங்கள் மற்றது ஜேம்ஸ் பாண்ட் படம், நிறைய ஹிந்தி படம் அங்க வரும். ஹிந்தி படம் எல்லாம் 100 நாள் எல்லாம் ஓடும் குடும்பம் எல்லாம்.
1: ஹம் ஹப் கே ஹே கோன் அந்த மாதிரி
5: ஆராதனா அப்படி இப்படி அந்த படங்கள் எல்லாம் 100 நாள்
1: ஷோலே ஷோலே படத்தெல்லாம் பாத்திருக்கீங்க இப்ப?
5: இன்டர்வல்ல வந்து அம்மா அப்பாவோட போக்குல அவங்க எல்லாம் சாப்பாடு கொண்டு வருவாங்க. நாங்க தனியா போகிறோம், கொஞ்சம் வளர்ந்தோம்னு தனியா போற நேரத்துல வடை இருக்குல்ல, பருப்பு வடையும் ஒரு டீ பட்டா ஒரு டீயும் அப்படி, அங்க டீ ஃபேமஸ்
1: தானே,
5: தேயிலை நாடு தானே, அப்ப டீயும் வடையும் சாப்பிட்டு இன்டர்வல் டைம் இன்டர்வலுக்கு போயிட்டு அடிச்சுட்டு வந்து சும்மா படம் பாக்குறது எல்லாம் சாப்பிட்டுறது இல்ல, இன்டர்வலுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்து பாக்குறது. அதுக்கப்புறம் தெரியுது வளர வளர வேற வேற ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போவோம் நாங்க போய் ராசிப்போம். மத்த இன்னைக்கு வந்து இமிகிரன்ட் டேன்னு
1: சொன்னீங்க,
5: கனடாக்கு ரொம்ப நன்றி, எங்களை இமிகிரண்டா வச்சிருந்து அதுக்கப்புறம் ஆட்களை எல்லாம் எடுத்து வேர்ல்ட் ஃபேமஸ் கேடா வந்து எப்பவுமே நம்பர் ஒன் ஸ்பாட்ல இருக்கு. அந்த டிசிப்ளினுக்கும் அதுக்கும் இதுக்கும் எல்லாம் நாங்க தான் அந்த முழு உதாரணமா இருக்கிறோம் எல்லாருக்கும். நாங்க வர்ற நேரத்துல மல்ரோனி தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ், எவ்வளவோ இமிகிரன்ஸுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்க, அதுக்கு முதல்ல வந்தவங்களும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ட்ரூடோ அவங்க எல்லாம் அவங்க தான் தொடங்கினாரு. ரொம்ப நன்றி மல்ரோனி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
1: So sweet.
5: அன்னைக்கு வந்து இந்த கருப்பு படத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நான் உங்களோட 50-50 அக்ரி பண்றேன். எனக்கு அந்த படம் 50% பிடிச்சு கொண்டது. ஸ்டார்ட்ல
1: அப்படிதான் ஓகே அப்படியே போச்சு.
5: ஆமா, அரை மணி நேரம் கதாநாயகனை காணல, இல்ல கதாநாயகனை காணல அப்படின்னு இவர் பொபிக்கான புகுந்து விளையாண்டு இருந்தாரு. என்ன அந்த படத்துல பிடிச்சோம்னா அந்த பாட்டுல நல்லா பிடிச்சு கொண்டது. என்ன அந்த படத்துல பிடிச்சோம்னா அந்த இருந்து இருந்துட்டு கொஞ்சம் கீழே போயிட்டு வந்து கீழே போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா மெயின் ஆக்டரும் மெயின் ஆக்ட்ரஸும் ஃபேமஸ், அதனாலதான் அந்த படம் கொஞ்சம் கூடவே பிடிச்சது. எனக்கு என்ன என்ன அந்த படத்துல ரொம்ப பிடிச்சோம்னா, இவ்வளவு ஃப்ராட் செய்து ஃப்ராடா காட்டிட்டு இருந்தான் பொபிகான், அவ்வளவு ஃப்ராட் ஜட்ஜோட செய்துட்டு இருந்துச்சு. கடைசியில வந்து அந்த அந்த அந்த சிட்டியே நேர்மையா மாறினது, ஃபுல்லா நேர்மையா
1: மாறிட்டாங்கன்னா
5: அடிப்பா அப்படி அடிபாடு ஒண்ணும் இல்லாமல ஃபுல்லா அந்த ஆக்ஷன்லயே நேர்மையா மாறிட்டாங்க. அது கருப்பு சாமிக்கு தான் விளையாட்டு கரப்ஷன் இல்லாம பண்ணது எனக்கு நல்லா
1: பிடிச்சிருந்தது. ஓகே, உங்களுக்கு வந்து அந்த எண்டிங் வந்து எண்டிங்கோட ஐடியா பிடிச்சிருந்தது.
5: எண்டிங்கோட ஐடியா பிடிச்சிருந்தது. பபிகான் ஜட்ஜ கொலை செய்து அது அது சரிவா வெளியில வரல.
1: அதெல்லாம் ரொம்ப அபத்தமான விஷயம்.
5: ஆமா, அது வெளியே வரல. அவங்க அவர் ஆக்சிடென்ட்ல தான் செத்துட்டாருன்னு அப்படி இல்லை, இவர் அடி தலையில அடிச்சுதான் செத்தாரு அவரு.
1: ஓகே, நிறைய படம் பார்க்காதவங்களுக்கு நம்ம ஸ்பாயிலர் சொல்ல வேண்டாம், அதனால அப்படியே முடிச்சுப்போம். பாடல் என்ன கேட்கலாம் கண்ணன்?
5: பாடல் வந்து இன்னைக்கு வந்து என்ன ஒரு நீங்க சொன்ன ஒரு படம், ஃபேமஸ் படம் ஒண்ணு சொன்னீங்கதானே, இப்ப அதுல அதுல பாட்டு இருந்தா போடுங்க, அப்படி இல்லாட்டி ஒரு புது பாட்டு ஒண்ணு போடுங்க. மத்த அதுக்கு முந்தி இந்த இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, சாம்பவி ஜெயக்குமார் சீமான் நேர்னை பிறந்த நாள் கொண்டாடுறாங்க.
1: ஓகே,
5: மத்தது வதனி என்ன சீமார் நேர், வதனியும் அவங்களோட ஹஸ்பண்டும் வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுறாங்க. மோகன் ஒரு நேர் வருவார், அவருடைய மகள் யாழினி இன்னைக்கு பிறந்தநாள், அவங்க இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க.
1: சூப்பர்.
5: மத்தது வந்து நம்மள ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹர்ஷா தர்ஷினி அவங்க ரெண்டு பேரும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. மத்தது துஷந்தினின்னு கவிதா அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க கவிதாவோட ஹஸ்பண்ட் சுஷந்தன் அவர் கொண்ட
1: பிறந்த
5: ஒரு கசின் பிரதர் இருக்காரு சுஷந்தன், அவரோட மகள்
1: வணக்கம்
6: அவ ஃப்ரெண்ட்ஸோட நேற்று போய் எங்கேயோ லஞ்சுக்கு போனாள், அப்ப வீக்கெண்டுக்கு நாங்கள் லஞ்சுக்கு போவோம், அவ்வளவுதான். இப்ப எல்லாம் வளர்ந்தப்பறதான் அந்த கேக் கட் பண்ற அந்த அன்னைக்கு வாசன் நாடாளு ப்ரோக்ராம்ல நாங்க மூன்று பேரும் அடுத்தடுத்து வந்து நாங்க சத்யா சாரா, நான் சாரா அக்கா, அப்புறம் நான் அதுலதான் அந்த அதை சொன்னான் சொல்லி அவரு சொன்னார். அப்ப அவர் அதெல்லாம் கேட்டு வச்சு ஞாபகம் வச்சு இன்னைக்கு
1: எல்லாம் ஃபுல்லா வந்து இந்த தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி பேசாங்களா, அந்த மாதிரி சொல்றாரு.
6: நான் அவர் வரையிலனாலும் நான் நிஜம் கீழ்விட்ட ஆண்டியோடய
1: இல்ல கீழ்விட்ட ஆண்டி மேட்டர்ல மாட்டி தலையில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க.
6: நாங்க அப்படித்தான் நினைச்சாங்க. டாபிக்கு வந்தா தியேட்டர் அனுபவம் என்றது எங்களுக்கு ஊர்ல இல்ல, நாங்க வளர்ந்த நேரம் பிரச்சனை. அப்ப எல்லாம் அந்த தியேட்டருக்கு போனதே நான் இங்க யோக் சினிமாவில கூட படம் பார்த்திருப்பேன்
1: நினைக்கிறேன். அதான் ஏதோ ஒரு தியேட்டர், இது உங்க லைஃப்ல நீங்க மேஜரா ஏதோ ஒரு தியேட்டர்ல.
6: நாங்க இங்க யோக் சினிமா தான் கூட பார்த்திருக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் மேரி பண்ணி ஹஸ்பண்டோட போய் பார்த்த படம் டூயட். அஜித் படம் சூர்யாட படம் மூன்றும் வந்தா எங்கடப்படி எங்களுக்கு அது காணும். சின்னல்ல இருக்க அது நானேதான் போய் பார்க்க தியேட்டர்ல பாத்துட்டு தியேட்டர்ல 100 நாள் ஓடுதோ இல்லையோ எங்கட வீட்டுல 100 நாளைக்கு மேல ஓடும்.
1: அப்படியா?
6: அது வந்து விஜய் விஜயந்த படம் வந்தா சின்னவனுக்கு சரியான விருப்பம். அப்ப கில்லியோ என்ன படம் வருதோ அவர் கொஞ்ச நாளைக்கு அந்த அந்த செட்டப்லாம் தெரிவாரு.
1: அதேதான் அந்த காஸ்டியூம்
6: போட்டுக்கொண்டு அப்ப மாறி யாரும் மாறி வந்து வேறையோட விஜயத்தின் படத்துல சச்சின் சொன்னா அவருக்கு பிடிக்காது. அப்ப கில்லியனா அந்த டைம் கில்லி தான் அப்படி ஒரு சீசனா இருந்தது. இப்ப அவங்களுக்கு பெருசா தமிழ் படங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, எல்லாம் சும்மா பேக்கமா அது இதன் அந்த எல்லாம் படம் பேக் தான். அந்த அவர் அதுல பெரிய இன்வால்வ்
1: இல்லையானு
6: படங்கள் பார்ப்பாங்க, மற்ற தமிழ் படங்கள் பெரிய இது இல்ல. மட்டும்படி இப்ப நாங்க போறோம்னு சொன்னா நாங்க 4 பேர் இப்ப நாங்க ஈசன் ஃபேமிலி நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு போய் பார்ப்போம். அவரு சும்மா பண்ணா இருக்கும் போய் கூட ஆளுக்கு ஜிப்லாக்ல கச்சாணு வெள்ளதுகள் எல்லாம் கொண்டு போவோம். அப்ப ஹேண்ட் பேக் கூட அது இருக்கும்.
1: புது கிளம்புறாரு.
6: யாழ்ப்பாணத்துல இருக்கின்றது எனக்கு இப்பதான் தெரியும். இவர்
1: சொல்லித்தான்
6: நேற்று மகளோட பர்த்டே வேற. அப்ப அதுல ரேடியோல கொஞ்சம் போய் கொண்டிருந்தது. அப்ப நேற்று ஆக்சுவலி வாழ்க்கை எல்லாருக்கும் நன்றி நான் பின்னேறம் வந்து
1: சொன்னேன்.
6: பாட்டு எனக்கு வந்து இந்த பாட்டு கேட்போம், சமுத்திரம் படத்துல இருந்து அழகான சின்ன தேவதை அந்த பாட்டு கேட்போம்.
1: ஓ, எதுக்காக இந்த பாட்டு?
6: சும்மா தோணிக்குது, நேற்று சேர்க்கணும்ன்றதா. நேற்று பின்னேறம் வேற ஒரு பாட்டு வந்தாப்புல அதை கேட்டுட்டா. அப்ப இப்ப இதை கேட்போம்.
1: இது உங்க டாட்டருக்கு டெடிக்கேஷன் இல்ல உங்களுக்காகவேவா?
6: நீங்க இப்ப நாங்க அந்த மாதிரி பண்ண முதல் இருக்கிறது வந்து வித்தியாசம் தானே. இப்ப அவையாவே ஓன் லைஃப் அந்த
1: பிஸி. ஆமா, கரெக்ட்டா பாக்கிறதுக்கு சரியா இருக்கு இல்லையா?
6: முன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு, யாரும் வெளியில இருந்து வந்தாலும் ஒரு சாக்லேட் கொண்டு வந்தா அதை நாலா பிரிச்சு அதை நாலா டிவைட் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் இனி வராது. ஆனா இப்ப சில பிள்ளைகளுக்குள்ள அந்த கனெக்ஷன் குறைவு.
1: சிப்ளிங்ஸ் கனெக்ஷன் ரொம்ப கம்மி தான் இல்லை? ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு ரூம் இருக்கு, ஃபோன் இருக்கு, கேட்ஜெட்ஸ் இருக்கு, அதனால கனெக்டே வர மாட்டேன். கரெக்டாக வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. சூப்பர், ஓகே தாரணி, நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு.
6: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், காசிநாதன்.
1: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு திரையரங்கங்கள்ல வந்து படம் பார்த்த அந்த அருமையான நினைவுகள் என்ன?
7: இருக்கு, எனக்கு இருக்கு. நான் முதல் முதல் 11 வயதுல பார்த்த முதல் படம் எங்க அண்ணர் கூட்டிக்கொண்ட அவர் யாழ்ப்பாணத்தை வச்சு நாங்க வெந்நீர் வந்தவாங்க. லீவுக்கு வந்தால் எனக்கு அந்த செஞ்சியா அந்த வாழை வளர்த்து
1: கொண்டிருப்பேன்.
7: அப்ப இந்த கட் அவுட் ஒரு பஸ் கோட்டான் எங்கள டவுனும் எங்களை வீடு.
1: சரி,
7: அப்ப அதை பார்த்த உடனே அண்ணத்தை கேட்டேன், இந்த படம் எல்லாம் பார்க்கணும்.
1: சரி, ஓகே ஓகே. அதுக்குள்ளே ஏதோ டிஸ்டர்பன்ஸ், அவங்களுக்கு வந்து டாஸ்க் வந்துருச்சு, புரியுது. அநேகமாக வந்து மிஸ்ஸஸ் காசிநாதனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து பந்த பேசின உடனே அந்த சவுண்டு கேட்டோடனே பதறிட்டு பிரிண, அப்புறம் பேசுகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. இது கள்ளக்காதலி கிட்ட பேசுகிற ரேஞ்சுக்கு டெரர் ஆகிறார் பார்த்தீங்களா? அதுதான் த பவர் ஆஃப் த உமன். அப்படி அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். என்ன இங்க ஏதோ வேலை சொன்னா போனை எடுத்துட்டு வந்து போன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பதவிட்டு வச்சிட்டாரு. வாவ், எல்லார் வீட்லயும் ஒரே நிலைமைதான். என்னதான் வந்து இப்ப இல்ல, ஒரு காலத்துல காசு நான் போன் பண்ணும்போது நான் தான் ஐயா சிவன், நான் தான் சிவன், நான் நினைச்சதான் சட்டம் அப்படின்னு சொல்லி நான் யாரவனா தூக்குவேன் மடக்குவேன் அப்படின்னு இப்ப பாத்தீங்களா, புஷ்னு போச்சு எல்லாம். பார்வதியோட சவுண்டு கேட்ட உடனே அண்ணன் பொட்டி பாம்பா அடங்கிட்டாரு.
8: எல்லா வீட்லயும் வித்தியாசம், வித்தியாசம் கொஞ்சம் வித்தியாசம்,
1: அவ்வளவுதான்.
8: அவ்வளவு வாசல்
1: பண்ணிதான் பதறிட்டு வச்சுட்டு போயிட்டாருப்பா. சொல்லுங்க ரவிபாலி, அது எப்படி உங்களுக்கு ஒரு ஆசை பார்த்தீங்களா? அவர் வந்து 48 நிமிஷமாக வெயிட் பண்ணிருந்தாரு, அவர் லைன் கிடைச்சும் பேச முடியல, பட்டுன்னு உங்களுக்கு லைன் வந்துருச்சு.
8: எல்லாம் சுகம், எல்லாம் பரம்பொருள் தான்.
1: அது சரி, கரெக்டா. வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வரம்
8: இல்ல அது என்னன்னா, ஒருத்தி இருந்தா ஆனந்தம், ரெண்டு பேர் இருந்தா பேரானந்தம், அதே பல பேர் இருந்தா நித்யானந்தம்,
1: நித்யானந்தம், அவ்வளவுதான். உங்களுக்குன்னே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பேர் பரமானந்தம், டவுன் டவுனுக்கு போக போறாரு இப்ப.
8: இல்ல அவரை தூக்கி நான் நியூஸ் சொல்லா விட்டீங்க, அவரை வெயில் எடுத்து நீங்க தான் சொல்லா விட்டீங்களே.
1: ஆமா, தலைகளை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க, அதனாலதான் பேசல ரெண்டு நாளா அவரு. போய் வெயில் எடுத்து நானு
8: போன நிகழ்ச்சியில அந்த முட்டைக்கு மஞ்சள் கருது வந்த எந்த பதில கேட்டு நீங்க சிரிச்சீங்களா?
1: கண்டிப்பா, பின்ன அது எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து நினைச்சிட சிரிச்சிருப்பாங்க. செம செம ஜோக் அது, பெஸ்ட்.
8: எனக்கு பிறகு வந்த சிவராஜ் அவர் தான் கொஞ்சம் சிரிச்சுட்டேன். அவர் ஜோசிட்டு அடைய நகைச்சுதான் சொல்றாங்க.
1: ஆமா டி, ஒரு ரேஞ்சில் நிறுத்துங்கடா, ஏண்டா இப்படி எல்லாம் அட்டுடி பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நினைச்சு சிரிச்சிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்.
8: சினிமா பொறுத்தவரையில படம் பார்த்த அந்த வயதுல இருந்தே கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு ஒரு அம்மா அப்பான கட்டுப்பாடுல இருக்கிறதுல மாசத்துக்கு ஒரு தான் கொடுக்கணும் ஒரு படத்துக்கு.
1: ஆமா, அது அது ஓகே, அதுவே போதுமே. மாசத்துக்கு ஒரு தடவை தியேட்டர் போறது பெரிய விஷயம்.
8: ஆனா இங்க படம் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. அந்த படம் வரும், இந்த படம்
1: வரும்,
8: செலக்ட் பண்ணி அது நல்ல படமா குடும்ப படமா எல்லாம்
1: பார்த்து
8: நோட்ஸ் எடுத்து தான்
1: கொடுக்கணும்.
8: நமக்கு எல்லா படமும் பார்க்கணும்னு
1: ஆசையா இருக்கு, கரெக்ட். ஆனா அந்த போஸ்டர் பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஓகே இந்த படத்துக்கு நம்மள கூட்டு போக மாட்டாங்க அப்படின்னு.
8: அது அந்த அது அப்படிதான், அப்படி ஒரு வாழ்க்கை. ஆனா வயது வந்து நாங்க எல்லாம் மலர்ந்த பிறகு நாங்க எங்க போய் பாத்துருவோம்.
1: எப்ப வந்து 10th கிளாஸ்க்கு மேல நீங்களே வந்து இண்டிபெண்டா போக ஆரம்பிச்சிட்டீங்களா? 10th ஸ்டாண்டர்ட்க்கு மேல
8: இண்டிபெண்டா? என்ன அங்க கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ஏல என்ன, இப்ப செல்போன் இல்ல அப்ப.
1: ஆமா,
8: அப்ப
1: அப்படி இப்ப மாதிரி இப்பெல்லாம் வந்து இந்த ஆப்பிள் ட்ராக்கர் வேற ஒரு பட் அது வந்து போட்டு அனுப்பிடுறாங்க, எங்கே போனாலும் அது வந்து சொல்லிடும் நீங்கள் எங்கே இருக்க, எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றத.
8: நீங்க
1: இப்பதான் வரப்போறது முக்கியமான கேள்வி, யார் கூட அடிக்கடி படத்துக்கு போவீங்க சுவாமி?
8: நீங்க
1: வந்து இந்த விஜய் மாதிரி ஒன்லி ஹெல்பிங் தான், காதலுக்காக உயிரும் கொடுப்போம், கடைசி வரைக்கும் நமக்கு எதுவும் செட் ஆகாது. காதல் வந்தா ஒரே ஒரு ஃபிகர் மெயின்டெய்ன் பண்ணணும், சுவாமியா இருந்தா பல ஃபிகர் மெயின்டெய்ன் பண்ணலாம். என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக? சினிமா சினிமா சினிமா அதுவா
8: பிடிச்சிட்டீங்க? அதே பாட்டு
1: தான். நான் வேற அந்த பாட்டை எடுத்து வேற வச்சிருந்தேன். ஆமா, சூப்பர். அந்த பாட்டை போட்டுருவோம். நிச்சயமா அந்த பாடல் கண்டிப்பாக ஒழிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்காக.
8: நன்றி ராஜ், நன்றி.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம் ராஜ்.
1: வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க?
9: ஆராதனை பாட்டு
1: பாடுங்க பாடுங்க.
9: நான் வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள கண்ண தியேட்டர் இருக்கு, ராயர் ராணி பிரிண்டன் இடம்
1: கூண்டுக்குள்ள போகும்போது பட்டு பட்டு அடி
9: விழுவோம்.
1: படம் பார்க்கறது, படம் பார்த்துட்டு அப்படியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. இது உள்ளவா வாழ்க்கை? வெரி நைஸ்,
9: இன்ட்ரெஸ்டிங்.
1: நீங்க அந்த படம் பேர் சொல்லுங்க, என்ன படம் அது பேரு? நீங்க ஏதோ நிறைய தடவை பார்த்த படம். நானும் மறந்துட்டீங்க சொன்னதே, பரவாயில்ல. என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்கு
9: இன்னைக்கு?
1: புரியல, விஜய் விஜய் பாட்டா? எனக்கு ஆக்சுவலி நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்க மாட்டேன். ஹலோ, டிராவல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்காக சிஎம் விஜய் பாட்டு ஒன்று போட்டுறேன். ஓகே, தளபதி விஜய்க்கு வேற என்ன போடுறது, ராவண மாவண்டா பாட்டு தான் இப்போ வந்து இப்போ இல்லை எப்பயுமே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதை போட்டு விட்டுருவோம் உங்களுக்காக. இப்போ விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம்.
10: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you. கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
1: நேரம் சரியாக 10:02 ஆகுது. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: காலை வணக்கம் ரமேஷ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
11: நான் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.
1: சினிமா, நீங்களும் ஒரு சினிமா விரும்பிதான் இல்லையா? திரைப்பட விரும்பி,
11: சினிமா விரும்பிதான். அது அதாவது அந்த காலத்துல ஒரு நம்ம அந்த கிராமத்துல இருந்து அங்க சினிமாக்கு போறது அது ஒரு விழா மாதிரி, அது அவ்வளவு ஒரு உற்சாகம். அதுக்குன்னே ஒரு
1: ப்ரிப்பரேஷன் நடக்கும். ஒரு முன்னாள்
11: வீட்டுல கட்டி வச்சு படிக்க வச்சிருப்பாங்க. அடி அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, படிக்க வச்சு அந்த லீவ் விட்டவுடனே அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வண்டி கட்டிக்கிட்டு, மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு, இல்லைன்னா சைக்கிள்ல போயிட்டு, இல்லை கையில பொறி உருண்ட கல்ல வரைச்ச கல்ல பையில போட்டுக்கிட்டு, இந்த பக்கம் பின்னாடி சுண்டல் வச்சுக்கிட்டு, அப்ப நடந்து தின்னுகிட்டே போயிட்டு, கரையில நடந்து போயிட்டு திருப்பி வர்றது, அந்த உக்காந்து அங்க சாப்பிட்டு படம் பார்த்து பக்கத்துல எச்சி துப்போம், அவனை நாலு நாள் தட்டு தட்டிட்டு இவெல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணி வர்ற ஒரு சந்தோஷம் இருந்து இப்ப கிடையாது
1: அந்த
11: காலத்துல. சோ அந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் நான் சினிமா படம் வந்து அம்மன் திரையரங்கன் பேரு. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு சிவந்த மண்கிற படம் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதுதான் முதல் முதல் பார்த்த, வண்டி கட்டிட்டு போய் பார்த்த படம்.
1: எந்த ஊர்ல அம்மன் தியேட்டர்?
11: அது வந்து உங்களுக்கு இந்த எங்கன்னா புள்ளிடக்கரை உரத்துல எங்க, அதாவது தஞ்சாவூர்ல ரொம்ப தூரமா போயிடும், சேத்தியா தொப்பு, இந்த மீன் சுருட்டி, ஜெயங்கொண்டம் சொல்றாங்க இல்லையா,
1: அந்த
11: இடத்துல அங்க கொள்ளிடக்கரை அணை இருக்கு. இந்த பக்கம் திருச்சி மாவட்டம், அந்த பக்கம் தஞ்சாவூர் மாவட்டம், அதுக்கப்புறம் தென்னார்காடு மாவட்டம். அந்த இடத்துல அணைக்கரைன்னு பேரு. அங்கதான் MGR நடிச்ச தேர் திருவிழாங்கிற படம் ஒரு 50% அங்கதான் எடுத்தது. அங்கதான் வண்டி கட்டிட்டு போனது. அந்த அந்த படம் பார்த்தது. சோ அப்ப போயிட்டு வந்து நைட்டு நைட்டுலாம் அந்த ஏரிக்கார குளத்துக்கரையிலேயே அந்த ஆத்தங்கரையிலேயே நடந்து வந்து இடையில பேய் பிசாசெல்லாம் வரும், அதுக்கெல்லாம் சமாளிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து படுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான படம். அதே போல எனக்கு சென்னையில் இந்த பழைய படம் கெய்டி தியேட்டர்னு ஒண்ணு இருந்துச்சு, கெய்டி
1: பின்னாடி
11: அதுல நிறைய அந்த MGR படம் எல்லாம் நடக்கும் அப்போ பார்த்தது. அதே போல மதுரையில தங்கம் தியேட்டர் பெரிய தியேட்டரு, அது திருச்சியில வந்து கலைவாணர் அரங்கம் ரொம்ப பெரிய தியேட்டரு அது. அப்புறம் இப்ப இருக்கிற மேரிஸ் காம்ப்ளெக்ஸ், அதுலதான் அடிக்கடி அந்த தியேட்டருக்கு போனா 5 தியேட்டர் இருக்கும், இது போனா இன்னொன்னு ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும் பாத்துக்கலாம் பூந்து. அந்த மாதிரி இந்த படத்துக்கும் போவோம், அது டிக்கெட் போனோம் அடுத்த படத்துக்கு போவோம், அந்த மாதிரி இருக்கும்.
1: ஒரே டிக்கெட்ல வேற வேற இப்போ இன்டர்வியூலயும் ஒரு படம், அதுக்கப்புறம் வேற படம் கூட பாக்கலாம்,
11: பாத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லா படமும் சென்னையிலயும் அந்த இந்த படம், அப்புறம் அந்த அபிராமி காம்ப்ளெக்ஸ், பிருந்த தியேட்டர், இந்த மாதிரி நிறைய தியேட்டர் எல்லாம் பார்த்து படம் பார்த்திருக்கோம். அப்புறம் சேலத்துல ஒரு பேருங்க கீர்த்தனா ரமணாவா ரமணா அர்ச்சனாவான ஒரு தியேட்டர், அந்த முல்லை நகர முல்லை வாசல்ல எங்க இருந்தது. அதுல வந்து ஒசூர்ல வேலை செய்யும் போது அங்க போய் படம் பார்த்து, அங்க பெங்களூர் போகும்போது அப்படி கிருஷ்ணகிரி பெங்களூர் போவோம், அங்க படம் பார்த்தோம். அது என்ன படம் ஞாபகம் இல்ல, நம்ம இப்ப கூட புதுசா பேரை மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு
1: சொன்னாங்க, மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கீர்த்தன ரமணா இருந்தது கரெக்ட், அந்த பழைய பேர் எனக்கும் தெரியும், இப்ப என்ன மாத்திருக்காங்கன்னு தெரியல,
11: ரினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தியேட்டர்ல அந்த படம் பார்த்து, ஸோ இந்த மாதிரி எல்லா ஊர்களையும் படம் எங்க படாலும் அந்த சினிமாங்க அந்த ஒரு இதுதானே. ஸோ அந்த மாதிரி ஒரு டூப் நம்மளுக்கு சின்ன பர்சனலான அனுபவம்னா, இந்த சென்னையில் இருக்கும்போது இந்த பிருந்தா தியேட்டர்னு பெரிய தியேட்டர் இருக்கு, அதுல பார்க்கும்போது இந்த பெரிய பெரிய நடிகர்கள் உடம்பு அந்த மாதிரி காஸ்டியூம்ல போவாங்க. இதே சொல்லியிருக்கேன், இந்த எஜமான் படம் வந்து பார்க்கும்போது வேட்டி சட்டையோட போய் எடுத்துக்கிட்டு முண்டி அடிச்சு உள்ள போனா வேட்டி இல்லை,
1: உருவிட்டாங்க.
11: அந்த நல்ல காலம் உஷார் பாக்குற ட்ரௌசர் தானே போட்டு,
1: இல்ல அப்ப 16 வயதுலேக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போனீங்க?
11: அது தெரியல, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுச்சு, அது பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்ததுனால தெரியல.
1: அது சரி, ஓகே ஓகே.
11: அந்த மாதிரி கேப்பீங்கன்னு தெரியாதான் ஆன்சர் இப்படி வச்சுட்டேன் டக்குன்னு. அந்த மாதிரி சினிமா அதான் சினிமாங்கிறது ஒரு அங்கம். அந்த இப்போதான் நிறைய இந்த ஆன்லைன் அப்படி இப்படி வந்ததுனால ஏதோ ஒண்ணு அப்படி போற பார்க்கலாம். அப்பனா அது ஒரு அதுக்குன்னு ஒரு விழா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது அந்த அந்த அந்த காலம் அந்த தியேட்டர்ல பழைய படம் பார்க்கும்போது தியேட்டர்ல வந்து மண்ணு தான் வச்சிருப்பாங்க. ஒரு இடையில ஒரு அரை ரெண்டு அடிக்கு களிமண் செவர் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த அதேன்னு சொல்லுவாங்க உயர்ந்த கிளாஸ் ஏதோ சொன்னா ஒரு சின்ன பெஞ்சு போட்டிருப்பான். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த மண்ணு போட்டோம், அதை மண்ணுல முட்டு கட்டி உட்காந்து இதெல்லாம் சாப்பிட்டு பெரிய அனுபவமே ஆறாது. ஆனா அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒருத்தனை வந்து சினிமாவில போய் அந்த மாதிரி மண்ணு தியேட்டருக்கு உட்காந்து பார்க்கும்போது அந்த தியேட்டர் பேரு விநாயகன் பேரு போய் கை ரெண்டா போச்சு. கையில வெட்டி கையில வந்து ரெண்டா டக்குன்னு ஆல்மோஸ்ட் துண்டா வர மாதிரி ஆயிப்போச்சு.
1: ஏன்னா
11: எப்படின்னா இப்படிதான் அவங்க எல்லாம் போனோம். எனக்கு வந்து எப்போதுமே இந்த மூலையில ஜன்னல் ஓரத்துல உட்கார எனக்கு பிடிக்கும்.
1: ஜன்னல் ஓரத்துலயா
11: அந்த பஸ்ல போனா ஜன்னல் வரம் தியேட்டர்லாம் அந்த மூளை கொஞ்சம் சாஞ்சிக்கரமா இருக்கும். அந்த மண்ணு ஒட்டிருப்பாங்க, பக்கத்துல பெஞ்ச் இருக்கும், இந்த பக்கம் அந்த ஆறடிக்கு அந்த களிமண் செவர் இருக்கும் ரெண்டு அடிக்கு. அப்படி மூளையில உட்காந்துட்டு அப்படி உட்காந்து கொஞ்சம் வேற மண்ணு கூட உட்காந்து பிடிக்கும். அது ஜென்ரலா எனக்கு ஒரு அது பக்கத்து ஒரு காரணம் தான் வந்தாங்க. இந்த இடத்த எனக்கு நான் கொடுக்க முடியாடா அப்படின்ட்டா. என்ன நான் தான் நம்ம முன்னாடி வந்தேன், நான் தான் தருவேன் அப்படின்ட்டு ஓனத்தை பேச நீ போய் சொல்லிக்க அப்படின்னா. சரி உனக்கு வெக்கினடா வேட்டு நினைச்சிட்டு இருந்தேன், என்னடா டைம் படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு என்ன பண்ணா என்னாச்சு, அந்த அந்த கிராமத்துல வர்றவங்களும் அந்த வயக்காட்டுல வேலை செய்வாங்க இல்லையா, வேலைக்கு செஞ்சுட்டு அப்படியே இந்த போர் அடிச்சுட்டு நெல் அடிச்சுட்டு அறுப்பு அப்படியே வருவாங்க. அவன் அறுப்பு இருக்கிறவன் அந்த நெல் அறுப்பு இருக்கிறது அருவாள் வந்து நல்லா அப்படியே நல்லா முக்கால் ரவுண்ட் மாதிரி இருக்கும்.
1: பாத்தீங்கன்னா தெரியும் தெரியும் ஒரு பெரிய சி டைப் அருவாள்
11: ஆல்மோஸ்ட் சியோட 75%
1: ஜாஸ்தியாவே இருக்கும். கரெக்ட் கரெக்ட்.
11: அது அப்படி இருப்புல சொல்லிட்டு வந்துட்டான். இருப்புல சொல்லிட்டு வந்தோடனே படம் பார்த்துக்கிட்டு இருந்தான். படம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அவனோட குடும்ப சகதமா வந்துட்டு இருந்தான். நான் என்ன பண்ண, ஐயோ பாம்பு பாம்பு பாம்பும் கத்திட்டேன். அப்படியே பாம்பு கம்பு டக்குன்னு ஒரே வேற வெட்டி வெட்டினான் மண்ணுல. என்னன்னு பார்த்தா எனக்கு சீடு தர மாட்டேன்னால அவன் மண்ணுக்குள்ளேயே கையை விட்டு பொண்ணு சீண்ட பார்த்துட்டான்.
1: வெரி குட் சூப்பர் ரமேஷ், வழக்கம் போல எங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரியோட வந்து ஷேர் பண்ணதுக்காக நன்றி. பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
11: நான் வச்சிருந்த பாடல் தான் ரவி பால சொல்லிட்டாரு சினிமா உங்களுக்கு ஏற்கனவே லைன்ல வேற இருக்கும்.
1: ஆமா
11: அதனால அதே போட்டு விடுங்க, ஷேர் பண்ணிக்கிறோம்.
1: நன்றி
11: நன்றி
1: நன்றி. என்ன பெருந்தன்மையோட வந்து சொல்றாங்க இல்லையா. ஒரு பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். இணைப்பில் இருக்கும் நேர்களை செய்து காத்திருங்கள். ஒரு புத்து புதிய பாடலுக்கு அப்புறம் உங்களுக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். காலர்ஸ் எடுப்போம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி திரையரங்கம். அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்ற அழகான நினைவுகளை தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த இன்று திரைப்படத்தோடைய இடைவெளியில் வந்து எங்கள் ஊரில் வந்து கார்ன் பப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது இப்பயும் வந்து தியேட்டர்ஸில் இருக்குது. அது வந்து ஒரு சோளமுடைய பொம்மை போட்டு ஒரு கார்ன் ஒன்று கவரில் இருக்கும். உள்ளே வந்து ஸ்டிக் ஸ்டிக்காக வந்து இந்த கார்ன்லேயே வந்து பஃப்டாக ஒன்று இருக்கும். அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்நாக். எனக்கு இன்னமும் வந்து ஆஹா, எப்படா நம்ம ஊரில் போய் ஒரு கார்ன் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பேசணும்னு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அது எனக்கு தியேட்டரில் வந்து கண்டிப்பாக ஒரு கார்ன் பப்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி முதலே வந்து கெஞ்சி பிச்சை எடுத்துகிட்டே போவேன் அப்பா கிட்டே. படம் என்ன படமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இன்டர்வலில் முட்டை பப்ஸும் கார்ன் பப்ஸும் கிடைக்குமா அப்படின்றது தான் வந்து இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும். சம்டைம்ஸ் முட்டை பப்ஸ் தீந்துடும், அதனால் இதை வாங்கி கொடுப்பாங்க. இந்த பாப்கார்ன் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னமோ தெரிய அப்போ பெரிய ஃபேண்டஸியே இல்லை. லேட்டர் அப்புறம் சென்னைக்கு வந்துட்டு இந்த சத்யம் தியேட்டர்லாம் போயிட்டு ஒரு மிகப்பெரிய டப்பாவில் பாப்கார்னை போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சீசனிங் பவுடர்னு ஒன்று வரிசையாக கலர் கலராக வச்சுருப்பாங்க. அதில் 4-5 சீசனிங் பவுடரை போட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூவை எடுத்து அதை மேலே மூடி அப்புறம் அதை அப்படியே ஃபுல்லாக ஒரு பாப்கார்ன் கூட கீழே விழாமல் அதை குலுக்கி கோட்டிங் பண்ணி அந்த குலுக்கி கொண்டு போய் சாப்பிட்ற ஒரு ஃபீல், பயங்கரமான ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் லேட்டர் தான் வந்து பாப்கார்ன் ஃபேனான நான். பட் முன்னெல்லாம் வந்து இதுவும் அப்புறம் வீல் சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் நிறைய வந்து எண்ணெயில் பொறிச்ச சிப்ஸை வச்சுருப்பாங்க, அந்த சக்கரை சக்கரமாக இருக்கும். அது வந்து என்னுடைய ஃபேவரெட்னு ஒன்று. அப்புறம் ஆல் டைம் ஃபேவரெட் வந்து தியேட்டரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. அதுக்கு வந்து பெரிய ஒரு கியூ நிற்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து நீங்கள் வாங்கின அடுத்த 2வது நிமிஷமே உருகி சொர சொரன்னு ஊற்ற ஆரம்பிச்சிடும். அப்போல்லாம் பெருசாக இந்த டிஷ்யூ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து அதனால் எப்படி வந்து ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ணாமல் நக்கி சாப்பிட்றீங்கன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த கையை மட்டுமே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நெக்கிட்டு இருப்பீங்க. அந்த பாப்கார்ன் ஃபேண்டசி அந்த ஐஸ்கிரீம் ஃபேண்டசி இன்னமும் இருக்குது. அந்த கோன் ஐஸ்கிரீம் அந்த டேஸ்ட்டு வந்து அந்த தியேட்டரில் கிடச்ச மாதிரி வேறு எங்கேயுமே சாப்பிட முடியல. இப்போல்லாம் ஐஸ்கிரீம் உருகவே மாட்டேருந்து, வாங்கினா அது வந்து அப்படியே தான் இருக்குது. அப்படியே இந்த சாஃப்ட் ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் உருகாது, ஆனால் அந்த ஐஸ்கிரீம்லாம் வாங்கின போட்ட உடனே வந்து கடகடகன்னு உருக ஆரம்பிச்சிடும். அந்த கோன் வேறு அது வந்து சீக்கிரம் வந்து நமத்துறோம், அந்த கோனே வந்து அப்படியே பெண்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது. இந்த கிளாக் இஸ் டிக்கிங், இந்த டைம் பாம் வந்து எப்போ வேணால் வெடிக்கும். அதுக்குள்ளார நீங்கள் வந்து இந்த செவப்பு உயரை கட் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த கோன் ஐஸ்கிரீம் வந்து உருகி உடஞ்சி அது வந்து சாகி ஆகிறதுக்குள்ளார அதை நீங்கள் அது பயங்கர கோல்டாக இருக்கும், பல்லும் கூசும். ஆனாலும் நீங்கள் அந்த கிவன் டைமில் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கணும். அது வந்து நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டே சாப்பிட்லாம்லாம் கிடையாது. நோ, கோன் ஐஸ்கிரீமுக்கு அந்த சலுகையெல்லாம் கிடையாது. வாங்கின உடனே அந்த பிரேக் டைம் முடியறதுக்குள்ளார தியேட்டருக்குள்ளே போகிறதுக்குள்ளார கூட்டம் தள்ளிடும், இடிக்கும். அதனால் அந்த வாங்கின கரெக்டாக அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளார அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் தியேட்டரில் உள்ளே போய் உட்காரணும். இந்த மாதிரி பெரிய டார்கெட்லாம் இருக்குது. ஸோ இப்படிலாம் வந்து நீங்கள் திரைப்படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணி உங்களோட பியூட்டிஃபுல் மெமரிஸை ஷேர் பண்ணுங்கள். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நான் சுதா. அப்படிங்க,
4: வணக்கம் சுதா. நான் நல்லா இருக்கேன். என்ன பேஸ் வாய்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு?
5: அப்படி இல்லை, அப்படி இல்லை, நான்
4: ஒரு பாடகர்னா அப்படிதான். திடீர்னு இந்த வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற அப்படிதான் ஆரம்பிப்பாங்க.
5: ஐயோ,
4: ஒரு பாடகராக இருந்துட்டு ஒரு இசை மேதையாக இருந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் எப்படி? கரெக்டு தான்.
5: ஓகே, ஆக போனாதீங்க, நாங்கள் அப்படி ஆகல. சாதாரண பாத்ரூம் பாடகரும்
4: நீங்க, அப்படி தற்பெருமையே இல்லாத ஒரு ஆள் போங்க. தன்னடக்கத்தோட பேசுறீங்க நீங்க.
5: அப்படியா?
4: ஆமா, நல்ல பாட. உண்மையிலேயே நீங்க நல்ல ஒரு பாடகர் தான், அது கண்டிப்பா எல்லாரும் தெரியும்.
5: மகனை கொண்டு போய் சூப்பர் சிங்கருடைய சரிகமபால அவர்கிட்ட ஒர்க் பண்ற.
4: அப்படியா?
5: அடியான்றது போன அங்க சங்கரம் பாடுவேன் ஸ்டேஜ்ல.
4: அப்ப கூடிய விரைவில் வந்து உங்களை சின்ன தெரியல பாக்கலாம். சரி, உங்களுடைய திரையரங்க மெமரிஸ் அது நிறைய, ஏன்னா அத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்.
5: அப்படி இல்லை, நான் சின்ன சின்ன பிள்ளையா இருக்க அம்மா அப்பாவோட அம்மம்மா எல்லாரும் சேர்ந்து அண்டி அதுல அன்னக்கிளி அந்த படம் எல்லாம் அப்ப சின்ன பாத்துறான். சின்ன
4: அன்னக்கிளி
5: நிறைய படம் அங்கதான். நீங்க சொல்ற மாதிரி
4: எனக்கு
5: காவல்
4: மறக்க
5: முடியாத
4: திரைப்படம்
5: ஞாபகம்
4: ரோஜா படத்தை பாத்துறீங்க, சூப்பர், நல்ல படம்.
5: ரோஜாவும் ரோஜாவும் இன்னொரு படம் பார்த்தேன், அந்த படம் சரியா ஞாபகம் இல்ல.
4: நீங்க படமா பாத்திருப்பீங்க, அதனாலதான் ஞாபகம் இல்ல. அதனாலதான் ஞாபகம் இல்ல. அது எப்படி படம் எப்படி ஞாபகம் இருக்கும்? உங்க ஆளையே பாத்துட்டு இருந்தா?
5: சின்ன தம்பி, சின்ன தம்பி, சின்ன தம்பி,
4: சின்ன தம்பி. ஓகே ஓகே, ரைட், சூப்பர். சரி, பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக இன்னைக்கு?
5: பாட்டு வேணாம்.
4: பாட்டு சொல்லலாம், பிரச்சனை இல்ல.
5: இருந்தா நீங்க இந்த பாட்டு போடுங்க. முரளி படம் தான் சுந்தரா டிராவல்ஸ்.
4: சுந்தரா டிராவல்ஸா?
5: அதுல அடடா ஊர்க்குளத்தில் தாமரைப்பூ பூத்திருக்கு.
4: சுந்தரா டிராவல்ஸ்ல எப்படி ஒரு பாட்டா?
5: அடடா ஊர் குளத்தில் தாமரைப்பூ பூத்திருக்கு, அந்த பாட்டு.
4: ஓ, பாத்தீங்களா?
5: திப்பு திப்பு மட்டும் யாரு சொன்னாரு? சொன்னாலும் பாடம் ரெண்டு பேரும்.
4: அந்த படத்துல இப்படி ஒரு பாட்டு வர்றத நான் கவனிச்சதே இல்லை. சுந்தரா டிராவல்ஸ்ல என்ன என்ன ஆரம்பம் என்னன்னா, அது
5: அடடா ஊர் குளத்தில் தாமரைப்பூ பூத்திருக்கு.
4: ஓ, ஓகே ஓகே ஓகே. இந்த பாட்டு கரெக்ட் கரெக்ட் புரிஞ்சிச்சு, புடிச்சிட்டேன். இருக்கு இருக்கு, நிச்சயமா டைம் இருக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
5: நன்றி நன்றி, வணக்கம்.
4: நன்றி, மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் சார், டிராவல்ல இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து தலைப்பே வந்து திரைப்படங்களை பத்தி தான். ஆமா, திரை அரங்கம் பத்தியா? திரைப்படம் இல்ல, அரங்கம்.
5: கோயம்புத்தூர்ல பாத்தது.
4: ஓகே,
5: அந்த காலத்துல ராயல் தியேட்டர்
4: ராயல் தியேட்டர்
5: அம்மா கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் சென்ட்ரல் தியேட்டர் இருந்தது. அப்போ வந்து சென்ட்ரல் தியேட்டர் ஒன்லி ஏர் கண்டிஷன் தியேட்டர், 70 mm இன் கோயம்புத்தூர் சென்ட்ரல் தியேட்டர்
4: தான். 70
5: மட்டும் தான் வரும்.
4: 70 mm தியேட்டர், அப்ப தேவி தியேட்டர் மாதிரி பெரிய தியேட்டர் அது.
5: கோயம்புத்தூர் அதிகம் படம் பார்த்தில்ல, சின்ன வயசு அப்பா அம்மா சரி. அப்புறம் இதுல தரட்டைக்கல் தரட்டைக்கு சொல்லுவாங்க,
4: முன்னாடி
5: 35 வயசா 35 30 வயசா தனியா போய் பாத்திருக்கேன்.
4: போக
5: அந்த கேண்டீன் நடந்தனால்தான் இப்ப வந்து அன்னபூர்ணா கௌரி சங்கர் இருக்கு இல்லையா?
4: ஆமா, அதோட ஓனர்
5: ஆரம்பமே அந்த தியேட்டர் கேண்டீன் தான் ஆரம்பம்.
4: ஓ ஓகே. என்னுடைய நெருங்கிய நண்பர்
5: தான்.
4: நிறைய நல்ல ஸ்வீட்டான ஹிஸ்டரிஸ் இதெல்லாம் நினைச்சு
5: ஆனந்த்
4: தியேட்டர்.
5: அங்க மலையாள படம் வரும்.
4: ஓகே,
5: வீக்கெண்ட் மலையாள படம் போடுவோம். வீக்கெண்ட் அங்க வந்து
4: பார்ப்பேன்.
5: அப்புறம் நான் ஆவடியில் இருந்ததுனால பட்டாபிராம் இருக்கு பக்கத்துல.
4: ஓகே,
5: சூப்பர்
4: சார், சிறப்பு. உங்களுக்கு என்ன பாடல் இன்னைக்கு கேட்கலாம்?
5: பாடல் வந்து மீனவ நண்பன்ல,
4: மீனவ நண்பன். ஓகே,
5: ஆமா, தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து
4: எடுத்துறேன் இந்த பாட்டை. மீனவ நண்பன். ஓகே, எஸ், அந்த பாட்டை எடுத்தாச்சு. கண்டிப்பா உங்களுக்காக இந்த பாடல் வரும். அது ரெண்டு வாய்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பு, எவ்வளவு ஸ்வீட்டான மெமரிஸ் வருது இல்ல. திரைப்படம் அப்படின்றதுல ஒரு மெமரி இருக்கும், ஆனா திரை அரங்கத்துக்குன்னே ஒரு மெமரி இருக்கு. இப்ப அவர் சொன்ன மாதிரி சில தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து படம் பார்க்க போறாங்களோ இல்லையோ, அந்த கேன்டீன்ல, அங்க தியேட்டர்ல இருக்கிற கேன்டீன்ல தான் வந்து டேஸ்டியான வந்து ஸ்நாக் இருக்கும். அதுக்காகவே போற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
6: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
7: உங்களுக்கு. சாப்பிட வர போய் மெலிவா மண்டல.
3: அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

இத்தனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 Soul and Fire events.kilikoot.ca.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அபிமான திரையரங்கம் இல்லைன்னா நீங்கள் உங்களோட சின்ன வயசுலேருந்து அதிகமாக வந்து எந்த திரையரங்கத்தில் நீங்கள் திரைப்படம் பார்த்தீங்க, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போய் இந்த ஃபேர்வெல் அப்படின்லாம் சிலதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, இல்லை ஸ்கூல்லையே வந்து எல்லாரையும் வந்து திரையரங்கு கூப்பிட்டு போய் படம் பார்க்க வைப்பாங்க. அப்படி நிறைய தியேட்டர் மெமரிஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். எனக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா மெயினாக இந்த சின்ன வயசில் அப்போ வந்து பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஒன்றுமே கிடையாது இல்லை. மெயினாக இந்த தியேட்டர் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஃபிலிம் அப்படிங்கிறது மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட். ஸோ அதில் வந்து பயங்கர அடிக்டடாக இருந்த ஆள் நான். அதனால் அதை தலைப்பாகவும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்கன்றது கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் தம்பி சிவலிங்க, எப்படி நலமாக இருக்குங்களா?
1: வணக்கம் சிவலிங்க ஐயா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமாக உற்சாகமாக மகிழ்ச்சியாக உங்களை நேர்த்தியை தோஷமாக
1: கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர். உங்களுக்கும் வந்து சில மலரும் நினைவுகள் இருக்குதா திரையரங்கத்துல?
2: நிறைய
1: இருக்கு, சொல்லுங்க ஒவ்வொன்னா கேட்போம்.
2: கொட்டால
1: படம் பாக்குறது உங்களுடைய ஃபேவரட் தியேட்டர் எது? அதிகமா பாக்குற படங்கள் என்ன? திரைப்படத்துக்கு ஆஹா தியேட்டர்ல வந்துருச்சு உடனே பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போற படமா இருந்த இங்கிலீஷா எந்த படம் உங்களுக்கு ரொம்ப விருப்பம்? சும்மாவே போய் பாக்குறதா ஜாலியா? அது ஓகே. சரி, பாடல் என்ன கேக்கலாம் உங்களுக்காக? கஞ்சா பூ கண்ணாலே அப்படின்ற ஒரு கருத்துள்ள பாட்டு தான் உங்களுக்கு தேவையா? என்ன விரும்பி சாப்பிடுவீங்க?
2: சுண்டல் கடலை, ஐஸ்கிரீம். நீங்க சொன்ன ஐஸ்கிரீம் எல்லாம் வாயில வைக்கும் போதே கரங்கிடும்.
1: கரெக்ட், அந்த ஐஸ்கிரீம் தான் உங்களுக்கும் பிடிக்கும். பொரிக்கடலையும் செமையா இருக்கும். அந்த பேல்பூரி மாதிரி ஒன்று போடுவாங்களே, அந்த பொரி கொஞ்சம் உப்பு காரம் கேரட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு அப்படியே சட சட சட சட நடிச்சு தருவாங்களே, அது
2: அது அங்கே பெரும்பாலும் இருக்காது
1: இருக்காது.

0: இந்தியாவில் இருக்கும், இங்கே ஸ்ரீலங்காவில் அவ்வளவு இல்லை.
1: அந்த மாதிரி இல்லை. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம்ஸ். ஓகே, சிறப்பு. ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
0: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், காலை வணக்கம் ராஜன்.
1: காலை வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இல்லையே, நீங்க பேசுறப்பே வந்து அது வந்து உங்க பேச்சு அப்படித்தான கட்டாய் கட்டாய் கேட்கற மாதிரி தான் நீங்க நார்மலாவே பேசுவீங்களா? ஏன்னா எப்பயுமே அதே மாதிரி தான் கேக்குது. ஃபோன் ப்ராப்ளமா? அப்போ இப்போ இல்லை, இப்போ கேக்குதே. அப்ப வந்து நீங்க ரிசீவர் கரெக்டா வச்சு பேசினாவே கேட்கும். அப்படி, ஓகே, சரி. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன தியேட்டர் அனுபவங்கள்? எல்லாம் பசங்களே பேசிட்டு இருக்காங்க. லேடிஸோடைய தியேட்டர் அனுபவங்கள்லாம் வந்து நிறைய கேட்கணும்னு தான் ஆசை. என்ன அடிக்கடி நீங்க யார் கூட போவீங்க? எந்த தியேட்டர்ல நிறைய மலர் நினைவுகள் இருக்கு? ராஜா தியேட்டர் தான் உங்களுக்கு ஃபேவரட்? ஓகே,
2: ராஜா தியேட்டர். அப்படியே போயிட்டு முடிஞ்சு வந்த அப்படியே சிங்கம் ஹோல்வால் ஐஸ்கிரீம்லாம் குடிச்சு சோட்டுக்கெல்லாம் சாப்பிட்டு அப்படியே அறியா இருக்கும்.
1: அங்க வந்து கடைசியா பார்த்த படம் இல்லைன்னா மறக்க முடியாத இந்த படத்துக்கு செம்மையா இருந்தது. எல்லாம் பெரிய கேங்கா போனோம். அப்படி
2: அதான் நாங்கள் கேங்கா போன படம் மங்காத்தா.
1: ஓ, மங்காத்தா. ஓகே,
2: மங்காத்தா படம்.
1: கடைசியில் அங்கே அந்த படம் தான் பார்த்துருக்கீங்க?
2: அப்புறம் சத்யம் சினிமா, பிளாசோ சினிமா, மலையாள மல்டிபிளெக்ஸ், ஏரியன், ஏரியன் ராஜசாரி.
1: சூப்பர். ஓ, அப்போ எல்லாம் ஒன்று விடல, எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. வெரி குட்.
2: சென்னையில் நான் படம் பார்த்தது கூட சினிமா சிலங்களோடைய ஒரு படம் தான் பார்த்துருக்கேன்.
1: ஆ ஆ, ஓகே.
2: சென்னையில் மற்ற படங்கள்லாம் பார்த்துருக்கேன்.
1: ஆஹா,
2: சத்யம் சினிமா அடிக்கடி போ.
1: சத்யம் தான் அது அடிக்கடி போகிறது. ஓகே, வெரி குட். அது வந்து சத்யம் போகிறதுக்கான காரணமே வந்து அந்த பாப்கார்னும் அந்த டோனட்டுக்காக
2: தானா?
1: எது? ரெட் புல். நான் எல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் லிஸ்ட்டாக போட்டு
2: எல்லாம் குடிக்கலாம். நாம
1: டிக்கெட் எடுத்த போகிறோம். எப்படி டிக்கெட் எடுக்கிறது இல்லையா?
2: ஓ, சிலாம் போகிறது.
1: எப்படி?
2: எங்களோட ரிலேட்டிவ் எல்லாம் வருவாங்க ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு. அப்போ அவங்க வரைக்கும் ஒரு முறையும் சினிமா போகிறது.
1: ஓ, அவங்க வர்றப்ப தான் வந்து சினிமாவே போகிறது. அப்போ டிக்கெட் அவங்களே வாங்கிடுவாங்க.
2: சரி, நான் சரி.
1: இது வரலாம் வாசலுக்கு. ஆ,
2: சென்னையில் இருந்தேன் நான்.
1: ஆ, ஓகே ஓகே.
2: வெரி இன்ட்ரெஸ்டிங். சென்னையில் 3 இயர்ஸ்
1: அப்போ. ஆ ஆ, வெரி இன்ட்ரெஸ்டிங். பார்த்தீங்களா எவ்வளோ கதை வெளில வருது இதை பற்றி பேசினாலே.
2: என்ன
1: பாடல் இன்னைக்கு விருப்பம் உங்களுக்கு? எது? ஒரு சின்ன தாமரை. அந்த பாட்டா? ஆ, எதனால அந்த பாட்டு? ஏதோ ஒரு பாட்டு நீங்க கேட்டீங்க, நான் அதை கேட்கறேன் அப்படின்னு.
2: அவ்வளவுதான் பாட்டு. எல்லாரும் கேட்காத பாட்டு தான் கேட்பேன். ஒரே எல்லாரும் கேட்டா திரும்ப திரும்ப கேட்கலாரு.
1: ஆமாம், அதை புதுசாக எதை கேட்கணும். ஆனால் ஒரு சின்ன தாமரை பாட்டு வந்து விஜய் பாட்டாச்சு.
2: விஜய் பாட்டா? சூரிய பாட்டா?
1: சூரிய, அதுவே தெரியாதான். அது விஜய் பாட்டு
2: இல்லை, அந்த சூர்யா அனுஷ்காவும் ஒரு பாட்டு படிக்கணும்.
1: சூர்யாவும் அனுஷ்காவும் ஒரு பாட்டா? அது வந்து விஜய் பாட்டு.
2: விஜய் பாட்டா?
1: ஆமாம், நீங்கள் தியேட்டரில் போய் பாப்கார்ன் மட்டும் தான் சாப்பிட்ருக்கீங்க. அப்போ பாட்டு யாரோடது? ஒரு சின்ன தாமரை கண்ணில் பூத்தது வந்து.
2: எனக்கு நீங்கள் மங்காத்தா பாட்டு போடும்.
1: ஆ, ஓ, நீங்கள் அஜித் ஃபேனா? அது சரி ஓகே. மங்கா தாளம் இருந்து பாட்டு போட்டுருமா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. நன்றி, வணக்கம். சூப்பர். இணைப்பில் இருக்கும் நேயர்கள் காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை என்னென்னு பார்த்துருவோம். கரண்ட்டாக வந்து 11°C இருக்குது, ஆனால் ஃபீல்ஸ் லைக் 8 தான். ஸோ சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறதுனால குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். வெளியில் பார்த்தா அட வெயிலாக இருக்கே பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் வெளியில் போனால் 5 நிமிஷத்துக்கு மேலே தாங்காது பாடி. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளீ ஜாக்கெட்டாவது போட்டுட்டு போங்க அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக தெரிவிச்சுக்கிறேன். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ரசிகன், காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
4: என்ன
1: படம் ஓட்ட போறீங்க?
4: நிறைய படம் ஓட்ட இருக்கிறது. மற்றது ஐஸ்கிரீம்ல ரெண்டு இருக்கு, இருக்குது, என்ன ஹார்டும் இருக்குது.
1: ஹார்ட் ஐஸ்கிரீம் அது என்னது? ஓ, அந்த குச்சி ஐஸ்கிரீம்.
4: குச்சி இல்ல, நீங்க அந்த நார்மல் ஐஸ்கிரீம்லயே நீங்க அவங்க என்ன ஐஸ்கிரீம் டேரி குவீன் அவங்கள்ட்ட போய் கேட்டா ஹார்டன்
1: கரெக்ட் கா லேட்டா கரையும். ஓகே ஓகே, ஆமா
4: சாஃப்ட் அண்ட் சொன்னா சாஃப்ட் தருவாங்க.
1: ஆமா, அது இங்க
4: இங்க கனடாவில், அங்க அப்படி இல்ல, அங்க ஒண்டியே தான். மற்றதை இன்னொன்று சொல்லணும் சொன்னா, நான் இந்தியன் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆனா
1: நான்
4: முன்னாலே இருக்குது. தியேட்டருக்கு போனா அதுல வந்து ஒரு சர்பத் குடிச்சா இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும், பாக்குறதுக்கும் நல்ல வியூ வந்து நல்ல மேலே இருந்து அப்படியே தியேட்டர் மாதிரி செய்திருப்பாங்க. மற்றது நான் இந்தியாவில பார்த்து அதிசயப்பட்டேன்னு சொன்னா, அப்ப இந்தியாவில வெளியில இடங்கள் எப்படி இருக்கு அது இது எல்லாத்தையும் விட்டா தியேட்டர் மட்டும் சூப்பரா.
1: எதை பயங்கரமா டெவலப் பண்ணிருக்காங்களோ இல்லையோ, இதை மட்டும் நல்லா பண்ணிட்டாங்க
4: அப்படின்றீங்க. எல்லாமே சூப்பரா செய்திருக்காங்க. அப்படி தியேட்டர் உண்மையில எங்களோட ஊர்ல இல்ல, கம்ப்ளெக்ஸ் வந்து எங்கள்கிட்ட இல்ல, எல்லாம் சிங்கிள் தியேட்டரா தான் எங்களோட ஊர்ல இருக்குது. ஆனா கம்ப்ளெக்ஸ முதன்முறை போய் பார்த்தது நான் சென்னையிலதான்.
1: ஓகே,
4: அது அபிராமி, பாலா அபிராமி, சந்தி அபிராமி, உதயம், சந்திரன்,
1: சூரியன்,
4: சுமார் செம்மையா இருந்தது. எல்லாத்துலயுமே படம் பார்த்த சாந்தி ஐநவோ. ஆனா நாங்க இருக்க அங்க நான் இருந்தது சொன்னே அண்ணா நகர் திருமங்கலத்துல, அதுக்கு அங்கதான் பாடி இருக்கு தெரியுமா?
1: தெரியும், பின்ன சென்னையில தெரியாத ஏரியாவா நமக்கு?
4: பாடி இருக்கு. அப்ப பாடியில சி சென்டர் தியேட்டர்,
1: பாடியில
4: சி சென்டர் சொல்லுவாங்க.
1: ஆமா, சீனிவாசா எல்லாம் அங்கதான் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்ல நண்பர்கள் குடியிருந்தாங்க.
4: ஆமா, அப்ப எங்கட வீட்டுல நாங்க எல்லாரும் இங்க வாரத்துக்கு நின்றோம். அப்ப ஒரு அண்ணா இருக்கிற மோகன் சொல்லி, அப்ப அவர் நாங்க எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ண போன புதுசுல அவர் சொன்ன, இன்னத்துக்கு ஃபேன்ஸ் போடுறீங்க, நாங்க இன்னும் தியேட்டருக்கு போறதுக்கு
1: பாடி ஜங்ஷன் தாண்டே வரும் பிரிட்ஜ் வந்துருச்சு. ஆமா, அது பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் எல்லாம் ஐயும் பேர் மறந்துருச்சு, பரவாயில்ல. ஆனா அந்த தியேட்டர் தான் நீங்க சொல்றது, நல்ல
4: லோக்கல்
1: தியேட்டர் அது.
4: ஆமா, அது 10 மணிக்கு தான் போறது, 10 மணி ஷோக்கு தான் போறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் படம் பெறும், அதுக்கு பிறகு வெள்ளி சரி ஞாயிறு 3-4 நாள் கண்டினியூவா ஓடும். அதுல 2-3 நாளையில தூக்குவாங்க, அப்ப அதுல பாக்குறது
1: அப்படின்னு
4: சொல்லி. அது இது நான் எல்லா இடம் பாத்துக்கேன், திருவனந்தபுரத்துல பாத்துக்கேன், திருவனந்தபுரத்துல
1: இருந்து
4: இங்க வந்து இங்க வந்தா அது வேற லெவல். இங்க செம்மையா இருக்கும். அதுகளை தான் நான் சொல்லலாம்.
1: ஓகே,
4: சுதாவை பற்றி சொல்றோம். உண்மையிலேயே ஒரு என்னன்னு சொல்றாரு, ஃபோன் எடுத்தோடனே சொன்னாரு, ஐ லவ் யூ காய்ஸ் சொல்லி சொல்லித்தான் அவர் எனக்கு கதைச்சார்
1: என்ன. ஓகே,
4: அப்படி
1: எப்படி ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு.
4: சூப்பர் சூப்பர்.
1: வெரி குட். நினைச்சு பாருங்க.
4: நானும் ஒரு தடவையும் கூட்டிட்டு போயில, மற்றது ஒரு காலமும் நான் ஸ்கூல் கட்டடிச்சு படத்துக்கு போனதே
1: கிடையாது.
4: போயிருக்கிற இப்ப எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் படம் தான். அவர்கிட்ட பாட்டு வந்து, அடடா நீர் குளத்தில் தாமரை பூ பூத்தது என்னன்னு சொன்னி, தாமரை பூ ஆட கண்டேன் என்றுதான் அந்த பாட்டு இருக்கு.
1: அப்படியா? சின்ன தாமரை கண்ணில் பூத்ததே பாட்டு இல்லையா?
4: இல்ல இல்ல, சுதா கேட்டது வந்து என்ன, சுந்தரா டிராவல்ஸ்ல இருந்து.
1: ஆமா, எடுத்துட்டேன். ஆமா,
4: ஓகே ஓகே.
1: சூப்பர், நன்றி. எப்படி ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் எக்ஸாம் கூட போட உட்காந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பிட் அடிச்சிருப்பாங்க ஹெல்ப் பண்ணி, நம்பவே முடியாது. வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர்? ஹலோ, நந்தகுமார். எப்படி இருக்கீங்க நந்தகுமார்? அப்படியாடா, திடீர்னு அவங்களுக்கு ஒரு ரிங் சவுண்ட் கேக்கும், அதுக்கப்புறம் நீங்க தான்.
5: சரி, ஓகே.
1: நீங்களும் கூப்பிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி.
5: எனக்கு
1: தெரியும்,
5: பேசி பல கதைச்சு பழகினா விளங்காது. பேசுறது நாங்க இந்தியாவில் இருந்தபடியே அது ரெண்டும் முக்கிய எல்லாம் விளங்குது.
1: கச்சான்றது வேர்க்கடலைன்னு சொல்லி ரொம்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா
6: வீட்டுக்கு
1: நடந்து
6: ஒரு இரவு எல்லாம் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த குடும்பம் இந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து நடந்து குட்டி பசங்க தூக்கி தோல்ல போட்டுட்டு போவாங்க.
1: அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்பா
6: அவ்வளவு தூரம். என்ன அந்த சினிமா ரெண்டு ஊருக்கு நடுவில் வச்சிருக்காங்க.
1: ஓகே, போறப்ப பிரச்சனை இல்ல, போயிட்டு அப்படியே போற அசதி தெரியாது, படம் பார்த்தலாம். திரும்பி வர்றதுதான் கடி இல்லையா? ஆரம்பம்
6: அது கொஞ்சம் தூக்கம் வந்துடும் எங்களுக்கு. வேற சின்ன தூக்கிட்டு வரணும். நாங்க ஒரு அஞ்சு பசங்க போவே. தீபாவளி சீசன்ல அத போய் பாக்குறதுக்கு கியூல நின்று டிக்கெட் காசு இல்லாம, அதாவது டிக்கெட்டோட விட ஓவரா விற்பாங்க அந்த
1: நூல்ல.
6: அப்ப அந்த தீபாவளி குடுக்கிற காசு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் கட்டாது. அது படம் பாக்குறதுக்காக சாப்பாடு வகை நீங்க சொன்ன மாதிரி இந்த கச்சை கரம் சுண்டல் இருக்கு.
1: என்ன சுண்டல்?
6: கரம் சுண்டல் உண்டு.
1: கரம் சுண்டல் ஓகே.
6: அது பச்சை மிளகாய் வெங்காயம் மாங்காய் எல்லாம்
1: போட்டு
6: சொன்ன மாதிரி அப்படி குளி அதாவது அது தருவாங்க தியேட்டர்ல 50 ரூபாய்க்கு தருவாங்க சின்னதா. அது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு மாங்காய் பட்டாணி சுண்டல் எல்லாம் போட்டு பட்டாணி சுண்டல் சொல்லுவோம் இந்தியாவில். சோ அது இதெல்லாம் போட்டு நல்லா இருக்கு. கரம் சுண்டல் சொல்லுவாங்க.
1: கரம் சுண்டல் சூப்பர். எல்லா கண்டென்ட்டும் கடை கடன் கொடுத்துட்டீங்க. சூப்பர், ரொம்ப நன்றி நந்தகுமார்.
6: இல்ல இல்ல, சில பேர் இந்தியாவுக்கு போயிருக்க மாட்டாங்க, சிங்கள நேரம் கனடாவில் இருப்பாங்க. இந்தியாவில
1: உங்க ஊர்ல அப்படிங்கறத நான் கேக்குறதும். இங்க ஒவ்வொரு ஊர்லயும் டிஃபரெண்ட் ஃபீல் இருக்கும், பட் திரையரங்குகள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏறக்குறைய எல்லாருக்குமே கனெக்ட் பண்ண முடியாது.
6: திரையரங்கு தான் சொல்ல வரேன். நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன், புது இந்தியாவுக்கு வந்தா திருச்சியில இருந்தேன். நான் திருச்சியில மேரிஸ் ஸ்டாக், மேரிஸ் ஃபோர், மேரிஸ் செவன்டியம், மேரிஸ் மேக்ஸ் ஒரு 5 தியேட்டர் ஒரே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும்.
1: ஓகே,
6: காலையில 10 மணிக்கு போனோம்னா காலை ஷோ, மத்தியானம் ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ பாத்துட்டுதான் போறோம்.
1: அட்டி 4 ஷோவும் பாத்துறதா? சூப்பர்.
6: அதுதான் ஏன்னா எங்களுக்கு இந்தியாவுக்கு வந்தாச்சு ஒன்னும் பொழுதுபோக்கு இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஒருத்தரையும் தெரியாது. லாங்குவேஜ் பிரச்சனை. அந்த லாங்குவேஜ் தமிழ் தான் கொஞ்சம் தமிழுக்கும்
1: அவங்களுக்கும்
6: கொஞ்சம் வித்தியாசம். தேங்காய்னா நாங்கள் போய் இப்ப கடையில தேங்காய் தாங்கன்னால்தான் எண்ணியே பார்ப்பேன். என்னன்னா தேங்காய் தேங்காய் பத்துன்னு சொல்லி அதை வெட்டித்தான் தருவோம். அப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம்
1: தான். அப்படி ஓகே,
6: அப்படி கொஞ்சம் கொஞ்சமா. அண்ணா நான் போடுற வாடகைக்கு சைக்கிள் கடையில போய் கேட்டேன் சைக்கிள் படம் பாக்குறது. ஏன்னா செகண்ட் ஷோ பாத்துட்டு வரணும் இல்ல, அப்ப பஸ் தெரியாது. சைக்கிள் கடையில போய் பின்ன வாடகைக்கு போய் அண்ணா ஒரு சைக்கிள் தாங்கன்னு கேட்டேன். அவனும் தெரியும் வாயிலே பாத்துட்டு இருக்கான்.
1: தெரிஞ்சவங்களுக்குதான் சைக்கிள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி.
6: அது நான் பார்த்து நான் வந்தபோது அந்த டி ராஜேந்திரன் சிலம்பரசனோட படம் போயிட்டு லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஐயா அந்த சிலம்பரசன் ஒரு சின்ன படம் என் தங்கை கல்யாணம்
1: அந்த மாதிரி ஏதோ படம் எல்லாம் பாத்துருக்கீங்க.
6: சூப்பர். 6 ரூபாய் ஏசி தியேட்டர்ப்பா, 6 ரூபாய்.
1: ஆ, 6 ரூபாய்க்கு பாத்துருக்கீங்க.
6: ஆமா, 6 ரூபாய் இந்தியன் காசு.
1: சிறப்பு சிறப்பு.
6: அதே மாதிரி
1: மற்ற நேயர்களும் இருக்காங்க. நந்தகுமார் மன்னிச்சிருங்க, தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நிறைய எனக்கு தெரியும், நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் பேசுறதுக்கு. நன்றி நன்றி நந்தகுமார். எனக்கு தெரியும் இது வந்து ஒன்ஸ் இந்த நான் சொல்லலை ஃப்ளாஷ்பேக்கை வந்து நோண்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா இப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய பேசும், அதே தான் அவரும் கொடுக்குறாரு. கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் தாசன், எப்படி இருப்பீங்க?
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நான் கேள்விப்பட்டேன் இன்றைக்கு ராஜிட நிகழ்ச்சியில கடைசி ஒரு பதினஞ்சு நாள் வட பாயசம் இலவச ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன்.
1: அப்படி இது எப்ப நடந்தது?
7: வேற ஒன்றும் செய்யவில்லை, வந்து நிகழ்ச்சியில வந்து வணக்கம் விருப்பம் ஒரே ஒரு கோட் போட்டிருக்கேன். வந்து கூட விரும்புறேன். அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுது, சரியான ஒரு ஸ்டேஜ் சிஸ்டம் மாறி இருக்கு. அது அது
1: நல்லபடியா லக்ஸரி தியேட்டர் வின்சர்.
7: ஓ, அதுல கடைசியா பார்த்த படம் வந்து நிறமாறாத பூக்கள்.
1: நிறம் மாறாத பூக்கள் அந்த படம் தான் நீங்க கடைசியா எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? சூப்பர்.
7: ஓ, அதெல்லாம் மறக்கலாம். வீட்டுல கேட்டு ஏதாவது படங்கள் பாக்குறதுக்கு
1: போயிட்டு வெளில வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு
7: போவீங்களா? அங்க இருக்கு ஐஸ்கிரீம் கிடையாதுக்கு ஜாப்பாடு சுபாஷ் ஐஸ்கிரீம் ரிக்கார்ட் சொல்லி எல்லாம் இருக்கு. போவோம். ஆனால் கண்ண நேரம் இருக்கிறதுனா நான் இந்த ஃப்ரெண்ட்ஸோட போய் வர்றது கூட சரியான குறைவு.
1: ஓகே, இப்பெல்லாம் கம்மி தான்.
7: ஓ, சரி. கண்ட சந்திப்போம். அந்த சேர்ந்து போறது என்பது சரியான குறைவு.
1: ஓகே ஓகே.
7: ஓமாமா,
1: சந்திரன் சம நைஸ் நைஸ் மெமரிஸ் ரைட்.
7: நன்றி. நான் மூணு அடுத்த முறை சந்திப்பா என்ற நிறைய நீங்க பாடல மாதிரி விருப்பம் இது ஒரு பாடலோட சேர்த்து வாங்க.
1: ஓகே, சேர்த்துறேன். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி ராஜ். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
8: வணக்கம், சத்யா பேசுறேன்.
1: வணக்கம் சத்யா. ஃபைனலி எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு எல்லா நன்மைகளையும் புண்ணியத்தையும் சேர்த்துட்டு வந்தாச்சு. சொல்லுங்க சத்யா, தியேட்டர் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க?
8: மக்கள் தோன்றுங்க, இப்ப எனக்கு தியேட்டர் அனுபவம் வந்து நான் வளர்ந்ததே அங்கதான் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். சின்ன வயசுல எங்க மாமா மாமி வந்து அவங்க குழந்தைங்க இல்ல, அவங்க வவுனியாவில அவங்க தியேட்டர் வச்சிருந்தவங்க. ஸ்ரீமுகன் தியேட்டர் ரெண்டு, அந்த வீடும் வந்து தியேட்டருக்குள்ளதான்.
1: ஓ, தியேட்டருக்கு பின்னாடி வீடே.
8: ஆமா, அந்த தியேட்டர் சொன்னா அந்த ஸ்கிரீன் இருக்கிற அந்த ரூமுக்கோடு பக்கத்துலதான் அந்த ரூமுக்கு வர இதுக்குள்ள தியேட்டருக்குள்ள போயிட்டு நாங்க வீட்டுக்குள்ள போகணும்.
1: இது வல்லவா வீடு?
8: அப்ப எவ்ரிடே மூன்று மேக்னி ஷோ ஓடினாலும் கேட்கும், மற்ற ரெண்டு ஷோ ஓடினாலும் பார்த்தாலும் கேட்கும். முதல் கலர் இது இந்த டோர் வந்து எங்களோட வீட்டின் முன் வாசலோட அந்த டோர் இருந்துருக்கு. அப்ப நான் சின்ன பிள்ளை, அப்ப நான் 4-5 வயசு, அப்ப போன அந்த கலவுக்களால போய்
1: பார்த்தேன். மண்டியில அப்படியே ஏறி இருக்குமே
8: வசந்தி ரோயல் தியேட்டர். அப்ப 4 தியேட்டர் மேனேஜர் மேடம் எல்லாருமே நல்ல அம்மா, நல்ல
1: ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.
8: ஆமா, ஒரு புது படம் வந்ததுன்னு சொன்னா மாமா வந்து கூட்டிட்டு போவோம், மாமியோட நாங்க படத்துக்கு போவோம். மாமா பே பண்ணுவார், ஆனா நாங்கள் அங்க டிக்கெட் எடுக்கணும் இல்ல, நேரா போய் தியேட்டருக்கு. ஆமா, கட்சியா மாமி வரையிலேன்னு சொன்னா, மாமா நான் சின்ன பிள்ளை, அப்ப நாளைக்கு 4-5 வயசு 6 வயசுக்குள்ளதான். அப்ப வேலை செய்யற எல்லாருமே மாமாக்கள் டிக்கெட் குடுக்குற வாங்குற எல்லாரும்,
1: யாரும்
8: ஒரு மாமாட்ட வந்து என்ன தியேட்டருக்குள்ள அனுப்பி விடுறாரு. அதை கொண்டு என்ன தியேட்டர்ல வராங்க, அங்க இருக்கிற மேனேஜர் வந்து என்ன கொண்டு பால்கனில வந்து ஒரு சீட்ல இருத்தி
1: விட்டுருவேன்.
8: இருத்தி நானும் படம் பார்த்து முடிய ஒரு பெரிய இந்த விளக்கு, ஒரு சோடாவும், ஒரு நிலக்கடலை பேக்கெட்டும் வரும், அதை சாப்பிட்டு முடிய திருப்பி படம் முடிய திருப்பி கூட்டிட்டு போக ஆக்க வருவாங்க. வர வர வேண்டியதா, அப்படி ஒரு படமும் இல்லையென்னு சொன்னா கூட எங்கட தியேட்டர்ல திருப்ப திருப்ப போயிருந்து போய் மேல போயிருந்து பார்த்தோன் இருப்பேன். அப்படி நிறைய நாள் நான் படம் பார்த்தா அதுக்கே மித்திரியாயும் போயிடுவேன். படம் எல்லாம் முடிஞ்சு மாமா வந்து என்ன தூக்கிட்டு போய் படத்துவேன். அப்படி
1: சொல்லிட்டீங்க. அப்ப விரும்பி பார்த்ததுல இப்ப இந்த படம் வந்து எனக்கு மறக்கவே முடியாது அப்படின்னா, ஒரு திரைப்படம் இருக்கும் இல்லையா,
8: வந்து வந்து அந்த அந்த காலத்து படம், எம்ஜிஆர் படம், அந்த எம்ஜிஆரும் யாரு.
1: ஆனா பாவம், நீங்க மட்டும் லவ் பண்ற டைம்ல வாங்க கட்டடிச்சு தியேட்டர் போலான்னு போகவே முடியாது, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
8: ஆமா, நல்ல படம் அந்த இந்தியா, நல்ல ஒரு படம்,
1: மறந்தே பரவாயில்ல. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், பரவாயில்ல.
8: அது இல்ல, நோ சம்திங்,
1: பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் சத்யா. இதுல என்ன இருக்கு, தியேட்டர்லயே வந்து வாழ்ந்துருக்கீங்க, அதனால அது ஒரு ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கிரீனுக்கு பின்னாடி தான் என் வீடே அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது.
8: 5 மணி என்று சொன்னேக்கு மாமா எல்லாம் விளக்கிட்டு முன் கதவை திறக்க நானும் போயிடுவேன். போயிடலாமோ, எல்லாம் கழுவிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு போய் நானும் முதல் டிக்கெட் கொடுக்கிட்டு நானும் போயிருப்பேன். சில நேரம் கொஞ்சம் டிக்கெட் அவர் மாமா காசு வாங்கினா டிக்கெட் குளிச்சு கொடுப்பேன். ஆக பிஸி என்று சொன்னா நாங்க அலோவ் பண்ண மாட்டேன், தான் பிஸியா இருந்தால் அவர் டென்ஷன் ஆயிடுவேன்.
1: சூப்பர் சூப்பர் சத்யா, செம மெமரிஸ், ரொம்ப நன்றி நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு எங்க கூட கால் பண்ணி.
8: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
9: காலை வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: காலை வணக்கம் செல்வி, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நான் நல்லா இருக்கேன்.
1: சூப்பர், அப்படியே முடியிற நேரத்துல கரெக்டா வந்துட்டீங்க, வெரி குட். வணக்கம் போல
9: அதுக்கு மிஞ்சி டீ குடிக்க மாட்டேன், ஆனா ஊர்ல போய் இறங்கினா வெறும் வெறைக்கும் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன்.
1: சூப்பர், ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்
9: நல்ல நல்ல டேஸ்ட். நான் அப்படி ஐஸ்கிரீம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. அப்படி
1: அப்படி இருக்கும். எது ஃபேவரட் உங்களுக்கு ஸ்ரீலங்கால ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் எது?
9: அந்த ஐஸ் இந்த கப் ஐஸ்கிரீம்ல அந்த என்னது இந்த என்ன ஸ்ரப் பண்ணி விடும் நம்ம வருதே இல்லை
1: இந்த ரோஸ்
9: கிட்டோல் கிட்டோல் ஸ்ரப் பண்ணி இருக்குது.
1: கிட்டோல் சிறப்பா?
9: ம்
1: ஓகே.
9: அந்த பனவெல்லாம் அது மாதிரி கிட்டோல் பனம் கட்டிய நம்ம அந்த ஸ்ரப் இருக்குது.
1: ஓகே.
9: அந்த ஸ்ரப் விட்டு கோணுக்கும் விடலாம் அந்த கப் ஐஸ்கிரீமுக்கும் விடலாம். அப்படி டேஸ்டா இருக்கும்.
1: ஆஹா, இதுக்காக போகணும் போலயே டேஸ்ட் பண்றதுக்கு. நீங்க வெறி ஏத்துறீங்க எல்லாருக்கும்.
9: இல்ல அந்த கிட்ட ஸ்ரப்ப நீங்க இங்க வந்து அந்த ஐஸ்கிரீமுக்கு விட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும்.
1: அப்படியா? பேர் என்ன சொன்னீங்க கரெக்டா சொல்லுங்க. கிட்டல்லா?
9: கிட்டல். ஓ, கிட்டல் ஸ்ரப்.
1: கிட்டல் ஸ்ரப். ஓகே.
9: யா,
1: புடிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே சிலங்கன் கடைகள்ல கிடைக்காது. முதல்ல திருமணமாய் பார்த்த திரைப்படம்
9: அது ஞாபகம் இல்ல. கனவால எத்தனையோ வருஷத்துக்கு
1: முன்னாடி
9: பாக்கல, இங்க பாத்துருக்கிறேன். ஆனா லாஸ்ட் பார்த்தது போன சண்டே. சண்டே பார்த்தேன்னா மைக்கேல் ஜாக்சன் அந்த
1: சூப்பர் படம்.
9: போட்டுட்டு
1: அந்த தியேட்டர். ஓகே, ரைட். எஸ், நல்ல
9: எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பிடிச்சது இந்த இதுதான் பிடிச்சது. நல்லபடியா காலை நெடி போட்டுட்டு ரஜினி படம் போய் பார்த்தேன்.
1: அப்படியா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சூப்பர்,
9: நல்ல தியேட்டர், நல்லா இருக்கு.
1: என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைமும் பாக்க. வுட்பைன், வுட்பைன்ல வந்து அந்த ஸ்லீப்பிங் சீட்ஸ் அது
9: எல்லாம் அந்த எல்லா சீட்டும் மாத்தி வச்சிருக்காங்க. முந்தி இல்ல, இப்பதான் மாத்தி இருக்கு.
1: இப்ப மாத்தி இருக்காங்க.
9: காலையில அன்னிட்டி போட்டுட்டு நல்ல வடிவா படுத்திருந்து பாக்கலாம்.
1: பாக்கலாம். என்ஜாய், என்ஜாய். சூப்பர் செல்வி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
9: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. கடைசி நேர் இணைப்பில் வணக்கம். நல்லா இருக்கேன் புருஷோத்தமன், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நன்றி. விரும்பி பார்ப்பது வந்து சூரிய வம்சமும் மற்றது உன்னத்து மற்றது அன்பு சவரனும் மற்றது என்ன படங்கள் தான் கூட விரும்பி பார்த்தது. அந்த படங்கள் எல்லாம் பிரிவான படங்கள் தான். கடைசியில காதலி கிடையாம போன படங்கள் தானே.
1: அப்ப அதை நீங்க பாக்காதீங்க இனிமே.
10: இல்ல இல்ல, அது அதுதான், அதாவது இப்ப நான் பாக்குறேன். இல்ல, அந்த படங்களை தான் கூட விரும்பி பார்த்தேன். அந்த கதமாய் தான் இந்த வாழ்க்கையும் வந்த அமைஞ்சது. நாங்க எதை பாக்குறோமோ அதுதான் வாழ்க்கையில வந்து அமையும் என்று சொல்லுவாரு.
1: ஆமா, ஆமா.
10: போயிருக்குள்ள ஒரு வாழ்க்கை அமைப்பு பார்த்தா உங்க ஜெயம் தவியா என்ற பிரச்சனையா கேட்டோன்னா அந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று மறந்துட்டு தானே.
1: ஐயோ, எல்லாருக்கும் ஜெயன் ரவி மாதிரி இருக்காது. இல்ல, நல்லா தான் இருக்கும் வாழ்க்கை. நீங்க வந்து பாசிட்டிவா ஆரம்பிச்சீங்கன்னா ஜாலியா இருக்கலாம்.
10: நன்றி.
1: அம்மா பாசத்துல நம்மள மிஞ்சிருவாரே இவரு. எப்பயுமே ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு மணி நேரம் அம்மா கிட்ட பேசுறாரா ஃபோன்ல. அதுக்கப்புறம் அது இல்லாமல் சாட் பண்றது, நடுவில் வாய்ஸஸ் மெசேஜ் அனுப்புறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, இதெல்லாம் வேற தனியா இருக்குது. டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லாமல் மூணு மணி நேரம் என்னத்தை நான் பேசுவேன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ பேசுறதுக்கு கண்டென்ட் இருக்குன்னா சூப்பர் தானே. சரி, இதோட நம்மளுடைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தது. செய்திகளை தொடர்ந்து நேர்கள் கேட்ட பாடலும் இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியும் தொடரும். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் நீ கால் பண்ணி ஆதரவு கொடுத்ததுக்காக. செய்திகளை தொடர்ந்து சந்திப்போம்.
11: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதன் காரணமாக இலங்கையின் பொது மற்றும் தனியார் துறைகளில் கடுமையான மருந்து தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ எச்சரித்துள்ளார். மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான ரூபாவின் மதிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளதனால் இறக்குமதியாளர்களும் சுகாதாரத்துறையினரும் பாரிய சவால்களை எதிர்கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். டொலர் மதிப்பு குறைவாக இருந்தபொழுது முன்பதிவு செய்யப்பட்ட மருந்து தூதிகளை விடுவிப்பதற்கு இறக்குமதியாளர்கள் இப்பொழுது திட்டமிட்டதை விட அதிகளவு ரூபாய் பணத்தை செலவிட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய மருந்து இருப்புகளை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கான செலவு மிக கடுமையாக உயர்ந்திருக்கின்றது. இலங்கையின் பல பகுதிகளில் உள்ள மருந்தகங்களில் ஏற்கனவே சில வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை இப்படியே தொடருமானால் கடந்த 2022 நாடு எதிர்கொண்ட கடுமையான மருந்து தட்டுப்பாட்டோடு கூடிய சுகாதார நெருக்கடியை இலங்கை மீண்டும் சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை காவல்துறையில் பயிற்சி காவல்துறை கான்ஸ்டபிள்கள், பெண் காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் சாரதிகள் ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதி ஜூன் 1 வரை நீடிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. மார்ச் 2026-27 இடப்பட்ட 2482 எண் கொண்ட அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலுக்கு இணங்க இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு விண்ணப்பங்கள் பிரத்யேகமாக இணையவழி மூலமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப இறுதி திகதி மே 8 அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் மே 15 இடப்பட்ட 2489 என்ற எண் கொண்ட புதிய வர்த்தமானி அறிவித்தலின்படி இந்த கால எல்லை தற்பொழுது நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இணையவழி மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல் சிரமங்களை எதிர்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் உதவி மற்றும் வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்வதற்காக காவல்துறை பயிற்சி ஆட்சேர்ப்பு பிரிவை தொலைபேசி எண்கள் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் ஆரம்பிக்கப்பட்ட பொருளாதார திட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல தவறியமையே ரூபாவின் வீழ்ச்சிக்கு காரணமாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ரூபா கட்டுப்பாடின்றி வீழ்ச்சியடைவது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறையில் இன்று நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி உரையாற்றினார். அம்பாறை மாவட்ட மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள், டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல், உட்கட்டமைப்பு வசதிகள், அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டங்களின் முன்னேற்றம் முதலான பல விடயங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அம்பாறையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்துரையாடினார். அம்பாறை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அம்பாறை மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் ஜூன் 18 மாநிலங்களவை தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. சி வி சண்முகம் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து வெற்றிடமாக உள்ள இடத்திற்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 1 ஆரம்பமாகும். வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் ஜூன் 8 மற்றும் 9 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி நிர்வாகத்தை விரைவுபடுத்தவும் நிலுவையில் உள்ள பணிகளை உடனடியாக முடிக்கும்படியும் மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், இணையமைச்சர்கள் உட்பட அனைத்து துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இதில் எரிபொருள் தட்டுப்பாடு, அதனை எதிர்கொள்ள வேண்டிய துறைகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றியும் மேற்காசிய மோதல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அத்துடன் கோப்புகளை தாமதமின்றி விரைவாக முடிக்க வேண்டுமென்றும், நிலுவைப் பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டுமென்றும், தேவையற்ற சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்றும் அமைச்சர்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தியிருக்கின்றார். கடந்த 2014 முதல் ஆட்சியில் இருந்து வருகின்ற நிலையில் கடந்த காலத்தை பார்க்காமல் முன்னோக்கி பார்க்க வேண்டிய தருணம் இது என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் புதிதாக 8,000 தனியார் மருத்துவமனைகளை திறப்பதற்கு தற்காலிக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இணையதளம் மூலம் தேவையான தகவல்களை பதிவேற்றம் செய்தால் தற்காலிக சான்றிதழ் உடனே வழங்கப்படும் என்றும், முழு ஆய்வுக்கு பின்னர் நிரந்தர சான்றிதழ்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். தேசிய சுகாதார குழும கலந்தாய்வுக் கூட்டத்தில் நேற்று மாநில அளவிலான இணை இயக்குநர் சுகாதார நலப்பணிகள் ஆய்வுக் கூட்டம் மருத்துவம், மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் அவர்கள் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் அதிகளவில் பயன்பெறும் வகையில் தரமான மருந்து சேவைகளை வழங்க வேண்டும் என்றும், மருத்துவமனைகளுக்கு வரும் பொதுமக்களை உரிய மரியாதையுடன் அணுகி தேவையான சேவைகளை உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் புதிதாக 8,000 தனியார் மருத்துவமனைகளை திறப்பதற்கு தற்காலிக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.

மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647713 60 49.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-4765-4661.

கல்யாணத்தை செய்யும் போது பஞ்சாங்கத்தை பார்ப்பவனே காதலிக்க பஞ்சாங்கத்தை பார்ப்பதில்லையே. நல்ல நேரம் பார்த்து பார்த்து

0: அப்பா
1: இந்த புரிக்கு பசங்களோட சேர்ந்து எத்தனை சொல்றேன் எத்தனை சொல்றேன்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் அடிச்சினம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்
3: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சாலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்
1: செல்லம் இல்லடா செல்வம்
0: சரி சரி

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. இதில் நம்ம பார்க்க போகிறது திரை விமர்சனம் கிடையாது, நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். திருஷ்யம் 3 நேற்று எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா, நேற்று வேலை சொல்லி கொன்னுட்டாங்க, கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்களா, நைட் ஷோவும் போக முடியல. இன்றைக்கி தான் போய் பார்க்கணும். ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருந்தால வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு. இன்றைக்கும் எனக்கு ஈவினிங் ஈவெண்ட் இருக்குது, நாளைக்கும் டைட்டாக புக்கில், ஸோ சண்டே தான் என்னால் திருஷ்யம் பார்க்க முடியுன்ற நிலைமை வந்துருச்சு. எது நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு இதுதான் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தே தீரணும்னு நினப்போமோ அதுக்கு தான் வந்து செக் வைக்கிறாங்க. நம்ம எதை ரொம்ப ஆசைப்படுறோமோ அதுக்கு நிறைய தடங்கள் வரும், அதை மீறி அதை போய் அடையிறது தான் வந்து ஃபன்னு. ஆனால் இந்த திருஷ்யம் 3 நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்துருச்சு, அதை பார்க்க விரும்பலை. திருஷ்யம் 1 சூப்பர் டூப்பர் ஹிட்டு, 2 நல்ல ஹிட்டு, ஆக்சுவலி அதோட ஹிட்டு. ஆனால் 3 வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் வந்திருக்கு. பட் நானாக பார்த்துட்டு வந்து என்னுடைய ரிவ்யூ

சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக திருஷ்யம் த்ரீயை பார்க்கறதுக்கு முன்னாடி திருஷ்யம் டூவை ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கண்டினியூஷன் தான். முதல்ல வரும் திருஷ்யம் அப்படின்ற படத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னா கவலையப்படாதீங்க. பாப்பநாசம் படம் பார்த்தீங்களா, கமலஹாசனோடது. பாப்பநாசம் படம் படத்துடைய ஒரிஜினல் தான் வந்து திருஷ்யம். அது வந்து மலையாளத்தில் மட்டும் இல்லை உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். ஜீத்து ஜோசப் அப்படின்ற இயக்குனர் இயக்கி அந்த திரைப்படத்தில் அதோடைய மெயின் அந்த கதையுடைய கதாபாத்திரம் நாயகன் வேறு யார், மோகன்லால் தான். ஒரு பார்வையிலேயே எந்த பெரிய ஆக்டிங் ஆடியோ அப்பா என்னடா பிச்சு உதறிட்டார் அப்படின்லாம் பயங்கர ஆக்டிங்லாம் இல்லை. கண் மட்டும்தான், அந்த கண் வந்து லாலேட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பு. ஸோ மோகன்லால், மீனா, அப்புறம் பைஜி மேனன், அப்புறம் மறைந்த நடிகர்கள், நடிகர் கலாபவன் மணி, இன்னும் மிக முக்கியமான பல நடிகர்கள் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு வந்து அனில் ஜாக்சன் வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் 40 நிமிஷம். இதில் வந்து கதை சுருக்கம் முதல்ல நான் சொல்லிடுறேன். இது முதல் பாகத்தில் வந்து என்னாகும், மோகன்லால் மீனா அவர் மீனாக்கு மோகன்லால் மீனாக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து அவங்க எக்ஸ்கர்ஷன் போனப்போ அங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் வந்து கேமராவை வச்சு அங்கே இருக்கிற ஒரு பணக்கார வீட்டு பையன் வந்து அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை தேடி வீட்டுக்கே வந்துடுவான். அப்போ வந்து வீட்டுக்கு வந்து தகாத முறையில் நடக்கிறப்ப தள்ளி விடுவாங்க. அவன் போய் ஒரு மண்டியில் இடித்து கீழே விழுந்து அங்கேயே ஸ்பாட்லே தலையில் அடிபட்டதுனால இறந்துருவான். இது தெரிஞ்ச மோகன்லால் அந்த கொலையை வந்து எப்படி பாடியை மறைச்சி தன்னுடைய குடும்பத்தை போலீஸ்கிட்டேருந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் பார்ட் இல்லையா. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி அந்த பாடி வந்து. இப்போ எல்லாம் படம் பார்த்து நான் ஸ்பாய்லரை சொல்ல போகிறேன். முக்கியமான ஒரு ஸ்பாய்லர் ஃபஸ்ட் பார்ட்டில். அது என்னென்னா அந்த பாடி வந்து அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டிலேயே அந்த பாடியை வந்து போட்டு புதைச்சிருவார். அதையே வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த ஒரு நாட்டை போலீஸ் கண்டுபிடிச்சி அந்த இடத்த தோண்டி அங்கே இருக்கிற போனை வந்து டெஸ்டிங்க்கு கொடுப்பாங்க. அது வந்து தன்னுடைய பையன்தான் அப்படின்னு உறுதியாயிருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இவனுக்கு எப்படியா தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுறதான் வந்து செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணுவார். அந்த போனையும் எப்படியோ வந்து அந்த எலும்பு அந்த அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் எடுத்தது அந்த அத்தனையுமே வந்து செம்ம இன்டெலிஜெண்ட்டாக வந்து அவர் அதை எரிச்சு வச்சிருவார். இதில் ஏன் இந்த கேஸ் பயங்கர சுவாரஸ்யமாகனா, அந்த இறந்து போன பையனுடைய அம்மா வந்து பிரபல பெண் போலீஸ் அதிகாரியாக வந்து இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க வந்து மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி 1000 கேசஸ் அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த அவரும் அவங்க கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எடுத்திருப்பாங்க. புதைத்த அவரை வந்து அந்த புதைத்த இடத்துலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்த அந்த பாகங்களையும் அந்த எலும்பையும் வந்து இவர் மோகன்லால் வந்து மறுபடியும் எடுத்து அதை இரண்டாம் பாகத்தில் வந்து எரிச்சு முடிச்சிருவார். இதுக்கு மேலே தடையுமே கிடையாது. இதுக்கு மேலே வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப, இல்லைப்பா தேர்ட் பார்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்ட் பார்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது சொன்னால் இது மிகப்பெரிய ஸ்பாயிலர் ஆயிருமே. சரி வேண்டாம். ஆனால் இப்போ என்னென்னா நான் பார்த்துட்டு வந்தே சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து எனக்கே அந்த ஃபீலிங் கிடைக்கும். அதனால் அந்த ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ரேட்டிங்கில் வந்து பொதுவாக இந்த படத்துக்கு வந்து டாப் ரேட்டிங் கொடுப்பாங்க. பட் அந்த அளவுக்கு ரேட்டிங்லேயும் ஆடியன்ஸோட ரிவ்யூலும் வந்து மிக்சடாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே திருஷ்யம் 1 சரி, 2 சரி, போக வெற்றி, சூப்பரும் சூப்பர், செம இன்டெலிஜென்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த வரவேற்பு வரலை. ஆனால் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன என்னோடய ஃபீட்பேக் அப்படிங்கிறத.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி, பரியேறும் பெருமாள் அப்படின்ற ஒரே படத்தின் மூலியமாக அத்தனை திரையுலக நபர்களுடைய பார்வையும் வந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரு இயக்குனர் தான் மாரி செல்வராஜ். அறிமுகமான படத்திலேயே வந்து அதிரடி ஹிட்டு, எல்லாருமே வந்து இப்படி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படத்தை எடுக்கவே முடியாது, அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அதில் அந்த ஜாதி பிரச்சனையை வந்து இவ்வளோ நேர்த்தியாக வந்து காட்டினதுக்காக ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லி பல பெரிய இயக்குனர் இமயங்களே வந்து வாழ்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஹிட்டு படங்கள், கர்ணன் அதுக்கப்புறம் சூப்பர் ஹிட்டு, மாமன்னன் அதுவும் ஹிட்டு, வாழை ஓரளவு ஹிட்டு, பைசன் சூப்பர் ஹிட்டு. எனக்கு கடைசியாக பார்த்ததில் அவரோடதில் பைசன் படம் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம சின்சியர் எஃபர்ட்டு, என்ன ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, என்ன ஹெவியாக வேலை பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருமே படத்தில் வந்து உழைச்சி கொட்டியிருந்தாங்க. முக்கியமாக வந்து த்ரூவ் விக்ரமை வந்து சும்மா வேலை வாங்கியிருந்தாங்க, வேறு மாதிரி அந்த கதாபாத்திரமாகவே வந்து வாழ்ந்திருந்தாருன்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப படம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எப்படி வந்து ஒரு கடவுள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் அதுக்கப்புறம் தன்னோடைய தன் மேலேயே வச்சுருக்கிற தன்னம்பிக்கையும் வந்து சேர்ந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரில்லியண்ட்டான ஒரு படம் அது, நல்லா இருந்தது. இப்போ அடுத்து வந்து இவர் வந்து பல படங்களில் வந்து இயக்கிட்டுருக்கிறாருங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். முன்னாடியே மாரி செல்வராஜோட ப்ராஜெக்டை பற்றி பேசியிருக்கோம். இந்த நிலையில் கர்ணன் படத்தை அடுத்து மீண்டும் தனுஷோடைய நடிப்பில் ஒரு படத்தை வந்து இயக்கிட்டுருக்கிறாரு. இவர் இயக்கிக் கொண்டே இருக்கிற அதே தருணத்தில் இப்போ இவரும் வந்து தற்போது தயாரிப்பாளராக உருவெடுத்திருக்கிறார். மாரி செல்வராஜ், ஆமாம், மாரி செல்வராஜும் வந்து ப்ரொடியூசராக இருக்கார். எப்பயுமே சினிமாவில் எடுத்த பணத்தை சினிமாலேயே போடுறது தானே நியாயம். அந்த மாதிரி மாரி செல்வராஜும் வந்து தயாரிப்பாளராக இருக்கார். அவர் தயாரிக்கிற முதல் படத்தை வந்து அவருடைய உதவி இயக்குனராக இருந்த அரவிந்தியை தான் இயக்குறார் அந்த படத்தை. இந்த படத்தில் ரொம்ப வருஷம் கழித்து அமீர் வந்து இயக்குனர் அமீர் வந்து நடிக்கிறாரு. அமீரும் அப்புறம் ஸ்வஸ்திகா அப்படின்ற ஒரு நடிகையும் வந்து இந்த படத்தில் வந்து முக்கிய வேடங்களை நடிக்கிறாங்க. இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு இவர் தான் வந்து மாரி செல்வராஜே கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே வந்து மாரி செல்வராஜே தான் பண்ணுறாரு. இயக்கம் மட்டுமே வந்து உதவி இயக்குனர் பண்ணுறாரு. இது எப்படின்னா, இந்த இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது இல்லையா, சிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் வந்து இந்த தமிழ் தானாக்காரனுடைய இயக்குனர் கதை திரைக்கதை வசம் எழுதிய தமிழ் தான் வந்து இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. பட் வேறு ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுனால டைரக்ஷனை மட்டும் வேறொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே அதுக்கப்புறம் டைலாக் அதெல்லாம் வந்தியும் வந்து இவரே தான் பண்ணார். அதே மாதிரி இங்கேயும் வந்து கதை திரைக்கதை வசனம் எல்லாமே வந்து இவர் தான், டைரக்ஷன் மட்டும் இன்னொருத்தர் பண்ணுற மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. அரவிந்த் அவருடைய உதவி இயக்குனர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். ஆனால் ப்ரொடியூசராக மாறிய மாரி செல்வராஜுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ப்ரொடியூசர் ஆகிறாரா, ஏற்கனவே வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடியூசர் ஆகிட்டார். இப்போ இவர் வந்து நடிக்க தான் இன்னும் ஆரம்பிக்கலை. எப்பயுமே வந்து இயக்குனர்கள் கொஞ்சம் நேரம் வந்து படம் டைரக்ட் பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் வந்து கதை மட்டும் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் தியேட்டர் நடிக்க வந்துடுவாங்க. அதே டெம்ப்ளேட்டில் கார்த்திக் சுப்ராஜும் வந்து இப்போ நடிக்க வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற செய்தி. கூடிய விரைவில் வந்து கார்த்திக் சுப்ராஜை நீங்கள் வந்து கேரக்டர் ரோலில் பார்க்கலாம் அப்படின்னு சினிமா வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. இன்னும் நிறைய சினிமா செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்கள் இணைந்திருங்கள். கொஞ்ச நேரத்தில் கதை இருக்குது, உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் கதை ஆரம்பிச்சிருவோம்.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
0: செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.
2: அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் பிரிவினையும் குறித்த தனது பொது வாக்கெடுப்பு கேள்வி தொடர்பாக இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார். தொலைக்காட்சியில் நேற்றிரவு ஆற்றிய உரையில் பிரிவினை குறித்து அக்டோபர் 19 அன்று நடைபெறும் பொது வாக்கெடுப்பில் அல்பர்டா மக்கள் வாக்களிப்பார்கள் என்று ஸ்மித் அறிவித்திருந்தார். இருப்பினும் அல்பர்டா கனடாவிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டுமா என்பது குறித்து அவர்கள் நேரடியாக வாக்களிக்க மாட்டார்கள் என கூறப்படுகின்றது. பிரிவினைக்கான பொது வாக்கெடுப்பை வலுக்கட்டாயமாக நடத்த முயற்சிப்பதற்காக கையெழுத்துக்களை சேகரித்த ஸ்டே ஃப்ரீ அல்பர்டா என்ற குழுவின் வழக்கறிஞர் ஜெஃப் ராத் இந்த நடவடிக்கையை சுதந்திரம் கோருபவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கனேடிய வங்கிகள் அடுத்த வாரம் 2 காலாண்டு முடிவுகளை அறிவிக்க தயாராகி வருகின்ற நிலையில் சவாலான செயற்பாட்டுச் சூழல் மற்றும் குறைந்து வரும் கடன் வளர்ச்சி இருந்தபோதிலும் ஆண்டுக்காண்டு ஆதாயங்கள் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். சாத்தியமான தடைகள் இருந்தபோதிலும் கனேடிய வங்கிகள் இன்னமும் வரலாற்றுக்கு நிகரான உயர் மதிப்பீடுகளை காண்கின்றன என்றும், மேலும் இந்த காலாண்டிலும் இந்த போக்கு தொடர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஜெஃப்ரீஸ் ஆய்வாளர் ஜோன் ஜாக்கன் தெரிவித்தார். ஆனால் 2026 ஆண்டின் 2 பாதியில் உறுதியளிக்கப்பட்ட வலுவான தன்மையை எந்தவொரு நிச்சயமற்ற தன்மையும் குலைக்கக்கூடும் என்று அவர் கூறியிருக்கின்றார். முடிவுகள் வலுவாக இருக்க வேண்டுமென்றாலும் தற்போதைய நிலைகளை ஆதரிக்கும் நிர்வாகத்தின் கருத்துக்களின் உறுதியை பொறுத்தே பல விடயங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மர்மமான பின்னணியை கொண்ட இளவரசர் ரூபர்ட்டின் ஓவியம் ஒன்று ஏலத்தில் 217,250 டாலருக்கு விற்கப்பட்டுள்ளது. 361 ஆண்டுகள் பழமையான இந்த உருவப்படம் ஒரு காலத்தில் மூடப்பட்ட ஹட்சன் பே கோ நிறுவனத்துக்கு சொந்தமானதாக இருந்தது. அந்த நிறுவனம் தனது 4,400 கலைப்படைப்புகளையும் கலைப்பொருட்களையும் விற்பனை செய்வதற்காக ஹெஃபெல் ஃபைன் ஆர்ட் ஆக்ஷன் ஹவுஸுக்கு அவற்றை ஒப்படைத்திருக்கின்றது. அதன் வாழ்நாளில் பெரும் பகுதிக்கு ஹட்சன் பே இளவரசர் ரூபர்ட்டின் இந்த உருவப்படத்தை கொடுத்திருந்தது. ஃபிளமிஷ் உருவப்பட ஓவியரான ஆந்தனி வேன் டைக்கினால் இந்த படம் வரையப்பட்டதாக நம்பப்படுகின்றது. ஆனால் கடந்த நவம்பரில் இந்த ஓவியத்தை விற்க ஹெஃபெல் தயாரான போது இவ்வளவு நேர்த்தியாக தோற்றமளிக்கும் ஒரு படைப்பை எவ்வாறு வேண்டேக்கின் ஸ்டூடியோ உதவியாளர்களின் படைப்பாக கருத முடியும் என்று அது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிரீன்லாந்து அமெரிக்கா தனது புதிய மற்றும் மிகப்பெரிய தூதரக மையத்தை திறந்திருக்கின்ற நிலையில் ஆர்டிக் தீவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அதிக செல்வாக்கை செலுத்த முயல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டென்மார்க்கின் அரை சுயாட்சி பகுதியான கிரீன்லாண்டை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் டொனால்டு ட்ரம்பின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாட்டின் பிரதமர் ஜென்ஸ் ஃபெட்ரிக் நீல்சன் உட்பட பல முக்கிய உள்ளூர் அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இந்த தூதரக திறப்பு விழா அழைப்பை முற்றிலுமாக புறக்கணித்தனர். தாங்கள் கொள்கை ரீதியாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும், ஆனால் இந்த நிகழ்வில் பங்கேற்க மாட்டோம் என்றும் கிரீன்லாந்து பிரதமர் உட்பட பலர் தெரிவித்திருக்கின்றார்கள். புதிய தூதரகத்துக்கு வெளியே இன்று திரண்ட நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கிரீன்லாண்டின் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற கொடிகளை ஏந்தியவாறு அமெரிக்காவே இதை நிறுத்து, இல்லையென்றால் இல்லைத்தான் என்றும், மற்றும் கிரீன்லாந்து மக்களுக்கே சொந்தம் என்றும் முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். முன்னதாக கிரீன்லாந்தை எவ்வாறாவது கைப்பற்றுவது என்றும், தேவைப்பட்டால் அமெரிக்க இராணுவத்தை பயன்படுத்துவது குறித்தும் ட்ரம்ப் பரிசீலித்து வந்ததாக வெள்ளை மாளிகை கடந்த ஜனவரியில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தி நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சியானா கல்லூரி இணைந்து நடத்திய புதிய கருத்து கணிப்பில் அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சி வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 3/4 பேருக்கும் மேற்பட்டோர் இப்பொழுது இஸ்ரேலுக்கான இராணுவ உதவியை எதிர்ப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது 3 முன்பு 45% பதிவானதை விட ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வாகும். மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் தங்கள் கட்சி இஸ்ரேலுக்கு மிகவும் ஆதரவாக இருந்து வருவதாக ஜனநாயக கட்சி வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 50% நம்புவதையும் இந்த கணக்கெடுப்பு கண்டறிந்திருக்கின்றது. இந்த கருத்து கணிப்பின்படி ஜனநாயக கட்சி வாக்காளர்களில் 95% பேர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் சம்பந்தப்பட்ட அமெரிக்க ஆதரவு போரை எதிர்க்கின்றனர். இது அமெரிக்காவின் அணுகுமுறை மீது கட்சிக்குள் வளர்ந்து வரும் அதிருப்தியை எடுத்து காட்டியுள்ளது. அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் என்று முதலீட்டாளர்கள் நம்பிக்கை கொண்டிருந்ததால் இன்று ஆசிய பங்குச்சந்தைகள் உயர்ந்தன. அதே நேரத்தில் அமெரிக்க டாலர் 6 கால உச்சநிலைக்கு அருகில் நிலை பெற்றிருந்ததாகவும் மற்றும் எண்ணெய் விலைகள் கடுமையான ஏற்ற இறக்கங்களோடு காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் எரிசக்தி விநியோகத்திற்கான ஒரு முக்கிய பாதையாக விளங்கும் ஹோமுஸ் நீரிணை கிட்டத்தட்ட மூடப்படும் நிலை முதலீட்டாளர்களுக்கு ஒரு கவலையாக உள்ளது. இது எண்ணெய் விலைகளை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தியிருப்பதோடு பணவீக்க கவலைகள் காரணமாக உலகளாவிய வட்டி வீத கண்ணோட்டத்தையும் மாற்றியமைத்திருக்கின்றது. அகமதாபாத் நரேந்திரமோடி விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸை எதிர்த்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் 89 ஓட்டங்களால் இலகுவான வெற்றியை பெற்றது. தனது இறுதி லீக் போட்டியில் தோல்வியடைந்த முன்னாள் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பெரும் ஏமாற்றத்தோடு இந்த வருட IPL அத்தியாயத்தில் இருந்து வெளியேறியிருக்கின்றது. இந்த போட்டியில் முதலில் துருப்பிடித்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 229 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துருப்பிடித்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 13.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 140 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது.
3: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775

பாரு பாரு பட ஷூட்டிங் பாரு பலர் பேர் வசந்துறாங்க. 100 கைகள் ஒன்று சேர வேணும் ஒரு சினிமா உருவாக. காஃபி டீயும் தன் ப்ரொடக்ஷன் பாயும் இங்கு ரொம்ப முக்கியம்தான். ட்ராலி தள்ள பவர் லைட் போட வேணும் முழைக்கும் வர்க்கம் தான். மேலும் கீழும் என பேதம் பார்க்க இங்கு ஏற்ற தாழ்வு இல்லை. ஓடம்பாக்கம் கலை கோயில் ஆச்சு இந்த சினிமா தொழிலாளே. ஏ குரூப் டான்ஸ் இங்கு கோரஸ் பாட்டு என குடும்பம் வாழுதப்பா. வந்த பேரு என்று வாழ வைக்கும்.

திரையின் மீது மக்கள் பார்க்கும் போது விசில் பானை பிளக்காது. ரசிகர்கள் கூட்டம் தான் பாலத்தேனை செல்வன் மீது கொட்டி வாழ்த்து பாடாது.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம்.

0: கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர் ஜே ராஜின் கதை நேரம். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக உங்களுக்கு கதை இருக்கும்னு சொல்லியிருக்கல. இன்றைக்கும் ஒரு அழகான கதையை தான் எடுத்து வந்திருக்கேன். இதுவும் வந்து இப்போ ஏற்கனவே திரையரங்கம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். நிறைய பேருக்கு வந்து மலரும் நினைவுகள் வந்து உங்களுடைய ஊருக்கே வந்து போயிருப்பீங்க, அங்கே இருந்த அழகான நினைவுகளை வந்து நினச்சி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கதையும் ஏறக்குறைய அந்த மாதிரி தான் ஒரு கதை. இந்த கதையை வந்து நம்ம இதுக்கு வந்து ப்ரீசெட் கதை வந்து கதையுடைய களம் எப்படின்னு செட் பண்ணலாம் அப்படின்னா, பயங்கர பரபரப்பான ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் கடந்த 50 வருஷமாக பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி எம்ப்ளாயி. இது வந்து ஒரு பைப்பு செய்கிற ஃபேக்ட்ரி, பைப்பு வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் பிவிசி பைப்பை வந்து செய்கிற ஃபேக்ட்ரியில் இவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. அங்கே தான் வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக சேர்ந்து அந்த அதுக்கப்புறம் வந்து பைப்பு தொடச்சி அடுக்கிற வேலையில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் இந்த மெஷினரியில் வேலை செய்ய ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பைப் டிசைனிங் ஆரம்பித்து, இப்போ வந்து அந்த நிறுவனத்திலேயே வந்து சீனியர் மேனேஜராக வந்து இவர் வந்து ப்ரமோட் ஆகி அந்த கம்பெனிலே 40 வருஷமாக வந்து இவர் வேலை பார்த்துட்ருக்காரு. சின்ன பையனாக அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 40 வருஷம் எல்லாம் வாழ்க்கையில் நல்லா போயிட்டுருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவருக்கு வந்து குழந்தையே கிடையாது. ஒரே ஒரு குழந்தை இவருடைய 11 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திருமணமாகி 11 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. பட் ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்து அப்போ இருந்த மருத்துவ சப்போர்ட் இல்லாத காரணத்தினால ஒரு கொடிய நோய் வந்து அந்த குழந்தை வந்து இறந்துடுது. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு குழந்தையே இல்லை. இவருடைய மனைவி எப்பயுமே வந்து துக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவர் எல்லாத்தையும் வந்து தன்னோட ஃபேமிலிக்காக மனைவிக்காகவே வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறாள். பெருசாக உறவுகள் சொந்தங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது, யாரும் கிடையாது இவருக்கு. சொந்த உறவு ஒரு காது குத்து ஃபங்க்ஷனு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, சொந்தத்தில் இங்கே இன்வைட் வச்சுருக்காங்க, இதெல்லாம் ஒரு குடுப்பனை அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் தான் வந்து சுந்தரமூர்த்தி. இந்த சுந்தரமூர்த்திக்கு உறவுகள் சொந்தங்கள் அப்படின்னு எதுவுமே யாருமே கிடையாது. ஆஃபீஸில் இருக்கிறது மட்டும்தான், எப்பயாவது ஒரு தடவை தன்னுடைய ஃபேக்ட்ரியில் தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிற ரெண்டு பேரில் அவங்க குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டியோ இல்லை அவங்க ஏதாவது தீபாவளி பொங்கலுக்கோ வந்து கூப்பிட்டாங்கன்னா வெளில போவாங்க. மற்றபடி இவங்களே தான் இருப்பாங்க. இந்த குழந்தை இழந்ததில் வந்து மனைவிக்கு பயங்கர டிப்ரெஷனில் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்து மருந்து கொடுக்கறது இப்படியே வந்து தன்னுடைய காலம் போகுது. சுந்தரமூர்த்திக்கு கரெக்டாக வந்து 51 வயது ஆகும்பொழுது ஒரு நாள் திடீர்னு ஆஃபீஸில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு கால் வருது. உடனே கிளம்பி வாங்க MMM ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவரும் அடித்து பிடிச்சி போகிறாரு. போனால் அங்கே வந்து மனைவி ரொம்ப உடம்பு முடியாமல் அவங்க வந்து ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்துருக்காங்க. அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி கீழ் வீட்டுக்காரங்க பார்த்து அட்மிட் பண்ணி ஐசியூவில் வச்சுருக்காங்க. இவர் போயிட்டு, ஒன்றும் இல்லைம்மா கவலைப்படாத, எவ்வளோ செலவானாலும் உன்னை காப்பாற்றுறேன், எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீ தான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து டாக்டர்கிட்ட பேச போகிறேன் அப்படின்ன உடனே கையை பிடிச்சி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் என்னுடைய நேரம் முடிய போகுதுன்னு சொல்லி, ஆனால் நான் ஒன்று கேட்பேன், எனக்காக பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பையன் வந்து இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணம்னு நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் முன்ன பண்ண பாவத்தில் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நம்மளுடைய மகனுடைய சாவுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு மனைவி கேட்குறாங்க சாகிறதுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, உங்களுக்கு உறவு இல்லை, சொந்தம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, இப்போ நானும் இல்லை, கடைசி காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், மறுபடியும் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போய் உங்களுடைய தம்பியையும் உங்களுடைய சொந்தங்களையும் நீங்கள் வந்து மறுபடியும் மீட் பண்ணி உங்கள் உறவை வந்து, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படிங்கிறத மறுபடியும் அவங்களுக்கு சொல்லி அவங்க கூட வந்து மறுபடியும் ஒட்டி உறவாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சத்தியம் வாங்குறாங்க. இவர் சத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் தமிழ் சினிமாவில் வர்றதான் என்னவும் மனைவி இறந்தும் போகிறாங்க. இதுதான் வந்து கதையுடைய பேஸ் செட்டப். ஸோ சுந்தரமூர்த்தின்னு ஒரு நபர் 42 வருஷமாக வந்து பட்டணத்துக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு லேபராக வந்து ஒரு சும்மா துடைக்கிற வேலைக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் சேர்ந்து அந்த ஃபேக்ட்ரியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக முதலாளியுடைய விசுவாசத்தை கெயின் பண்ணி அப்படியே வளர்ந்து அப்போ அங்கே நல்ல நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு இப்போ குழந்தையும் இல்லை மனைவியும் இல்லை அனாதி ஆயிடுறாரு. அனாதியாக இருந்து எவ்வளோ காசு பணம் சொந்தம் அது எவ்வளோ காசு பணம் பதவி கௌரவம் எல்லாமே இருந்தாலுமே சொந்தம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து சரி மனைவி கேட்ட அந்த கோரிக்கையை நாம் நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சிட்டியிலிருந்து கிராமத்துக்கு போக முடிவு செய்கிறார். இப்படி தான் ஆரம்பிக்குது இந்த கதை.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 4162 62 62

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்ஜே ராஜன் கதை நேரம். கதை நேரத்தில் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிற கதை வந்து சுந்தரமூர்த்தி அப்படின்ற ஒரு நபர். அவர் வந்து ஊரை விட்டு வந்து இங்கே பட்டணத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இந்த பட்டண வாழ்க்கையிலிருந்து மறுபடியும் வந்து கிராமத்துக்கே போகிறதுக்கான, அவர் வாழ்க்கையில் திருப்பி போகவே ஆசைப்படாத நினச்சே பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகிறது. அவருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாது, மனைவி சத்தியம் வாங்கிட்டு இறந்ததுனாலே இந்த தருணம் ஏற்படுது. இது வந்து இந்த கதையை வந்து இந்த சிறுகதை எழுதினது வந்து முகமது மீரான் அப்படின்ற ஒரு நபர். தொப்பில் முகமது மீரான் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அருமையான எழுத்தாளர், ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு எளிமையான கதை, எளிமையான நடையில் எழுதக்கூடிய ஒருத்தருடைய கதை தான் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த மனைவி கிட்ட சத்தியம் பண்ண உடனே, மனைவி இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு தனிமையில் ரூமில் உட்காந்து அப்படியே செஞ்சிட்ருக்காரு. அப்போ ஒருவேளை நம்ம கிராமத்துக்கு போனால் எப்படி இருக்கும்னு சொல்லி கண்ணு மூடின உடனே இவருக்கு ஞாபகம் வர்றது அந்த வேர்க்க முடி மூச்சு திணற திணற ஓடி வந்த அந்த வெறும் காலில் சட்டையே இல்லாமல் ஒரு டவுசர் மட்டும் போட்டுட்டு அந்த வெயிலில் தலை தெரிக்க ஊர் துரத்தி தன்னை வந்து கொல்ற மாதிரி ஒரு கனவு வருது. அப்படியே ஊர் மக்கள் எல்லாம் வந்து வேர்ப்ப குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு அடிக்க துரத்திட்டு வராங்க. இவர் சின்ன பையனாக தலைதறி, இவர் 14-15 வயசு பையனாக அப்படியே தலைதறிக்க ஓடி வரார். ஓடி வந்து ஒரு குளத்தில் தவாரன்னு விழுகிற மாதிரி இவருக்கு ஒரு கனவு வருது. அப்படியே அந்த குளத்துலேருந்து மூச்சு திணறி எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே அவருக்கு வந்து அந்த நினைவு வருது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக், இவர் வந்து ஒரு 15-16 வயசு இருக்கும் அந்த டைமில், ஒரு இளம் பருவத்தில் வந்து இவர் கிராமியத்துக்கு, இவருடைய கிராமத்தில் இவர் வந்து இந்த ஸ்கூல் ட்ரெஸ் ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா, வெள்ளை சட்டை ப்ரௌன் டவுசர், அந்த காஸ்டியூம் தான் இவருக்கு. வெள்ளை சட்டை எப்பயுமே வந்து அது அப்படியே கலர் மாறி நீளம் போட்டு அது ஃபஸ்ட்டு வெள்ளையாக இருக்கும், அப்புறம் நீளமாக மாறும், அப்புறம் ப்ரௌனாக மாறும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் போய் அது கிழிஞ்சியெல்லாம் கந்தலாகி போயிடும். அதனால் பெரும்பாலும் டவுசரோடு மட்டுமே சுற்றுவாங்க, சட்டையே இருக்காது பசங்களுக்கு. அதே மாதிரி சட்டையே இல்லாமல் ரெண்டு ஜோப்புலேயும் வந்து ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து கோலியும், இன்னொரு சைடில் ஃபுல்லாக அந்த புளிய மரத்திலிருந்து பிச்சு அந்த புளியாங்கான்னு சொல்லுவாங்களே அதையும் நிரப்பிட்டு சுற்றுற வயசு இல்லையா, வாயில் எப்பயுமே ஒரு புளியங்கொட்டையை போட்டு சூப்பிக்கிட்டே சப்பு சப்புன்னு அப்படியே சுற்றுற ஒரு பருவம். அப்போ சுந்தரமூர்த்திக்கு வந்து அங்கே ஒரு பொண்ணு மேலே ஆசை. அதனால் சினிமாவை பார்த்துட்டு வந்த அவர் என்ன பண்ணுறாரு, குளத்தாங்கரையில் குளிக்க வந்த அந்த பொண்ணுடைய சோப்பை எடுத்து அந்த சோப்பில் வந்து ஹார்ட்டு சிம்பிளை குச்சியில் கீறி சுந்தரமூர்த்தி எஸ்ஸு, அந்த பொண்ணு பேர் கமலா கே. ஸோ ஒரு சைடில் எஸ்ஸு ஒரு சைடு கே அப்படின்னு போட்டு அந்த சோப்பை வந்து அப்படியே ஆத்தங்கரையிலேயே வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து சோப்பை எடுப்பா, சோப்பை போடும்போது அந்த எஸ்கேவை பார்ப்பா, எஸ்ஸை பார்த்த உடனே சுற்றி சுற்றி பார்ப்பா, அப்போ நான் அங்கே ஒரு ஹாய் சொன்னால் ஏன் பார்ப்பா என்ன பார்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோட சோப்பில் க்யூட்டாக ஒரு ஹார்ட்டு போட்டு எஸ்கேன்னு சொல்லி எழுதி ஆத்தங்கரையில் வைக்கிறாரு. அந்த பொண்ணு கண்ணை தொடச்சிட்டே வந்து ஆற்றுலேருந்து எந்திரிக்குது. அப்படியே சோப்பை எடுத்து மறுபடியும் அப்படியே தண்ணியில் நல்லா கழுவி சோப்பை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை கண்டுக்கவே இல்லை, கவனிக்கலை. இவனுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுது, ஆஹா அநியாயமாக என் காதல் சின்னம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அந்த பொண்ணு நடந்து வர்றப்ப இவன் வந்து ஒரு ஆம்பல் பூவை எடுத்து, சுந்தரமூர்த்தி ஃப்ளாஷ்பேக்கில் ஆம்பல் பூவை வந்து எடுத்துகிட்டு அந்த ஆம்பல் பூவை பின்னாடியே மறைச்சிட்டு அப்படியே பக்கத்தில் நடந்து போகிறோம். இந்த மலர பூவை கொடுத்து நம்ம வந்து நம்ம காதலை வெளிப்படுத்தலான்னு. ஆனால் பொண்ணுங்க பயங்கர ஸ்மார்ட், இந்த ஒளிஞ்சு நின்று பார்க்குற பசங்க, இந்த மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணுற பசங்க, இதெல்லாமே ரொம்ப நாளாக நோட் பண்ணி தெரிஞ்சு தான் இருக்கும். ஒரு பயத்தோடையே வந்து அதை காட்டிக்காமல் கண்டும் கண்டுக்காத மாதிரியே அப்படியே போயிட்டுருப்பாங்க. இவ பக்கத்தில் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசலான்னு ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கான, தைரியம் வரலை, பேசவே முடியல.
சரி, அந்த பூவை கொடுத்து எப்படியாவது பேசலன்னு பக்கத்தில் போகிறப்ப டக்குன்னு அந்த பொண்ணுடைய பாவாடையை மெதிச்சிடுறார். மெதிச்ச உடனே அது காலில் மாட்டிக்குது. அதை வந்து இந்த பையன்தான் வந்து பாவாடையை பிடிச்சி இழுக்கிறான்னு சொல்லி திரும்பி பார்த்த உடனே அந்த பயத்துலையுமோ இவ்வளோ நெருக்கமாக நிற்கிறத பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து கமலா பயங்கரமாக கத்தி கோச்சல் போட்டு ஐயையோ அப்படின்னு சொல்லலாம் வந்து கத்தின உடனே அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சேர்ந்து உடனே அந்த ஏரியாவில் இருந்த ஆளுங்கள்லாம் சேர்ந்து அடிக்க துரத்திட்டு வராங்க. இந்த பையன் கீழ் ஜாதி பையன், இவன் இப்படி இந்த பொண்ணை வந்து தொட்டுட்டான், ஐயையோ தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு ஓடுறாங்க. இவன் தலைதறிக்க ஓடுறான் அந்த பயத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரில, ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த ஊர் எல்லைக்கு போய் அந்த ஒரு அந்த குளத்தில் அவன் விழுந்தான் தெரியுமா, அந்த ஞாபகம் இருக்கிற அந்த குளம், அது வந்து கையான் குளம் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்தில் விழுந்து எந்திரிச்சு அந்த குளத்தில் எப்படியோ மூச்சு திணற திணற நீச்சல் அடித்து போய் ஒரு பாறை மேலே ஏறி ஒரு மலையை ஏறி இறங்கி அந்த இடத்துல வந்து தலைமேலேயே வந்து இவங்க ஆட்கள் துரத்திட்டு ஓடிட்டு வர மாதிரி ஒரு சத்தம். அது என்னென்னு பார்த்தா அங்கே வந்து தண்டவாளத்து ஒரு பாலத்துக்கு மேலே வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு, டடன் டடன் டடன் டடன். அந்த சத்தத்தை இப்போவுமே வந்து இவருக்கு கேட்டாலே ஹாண்டிங்காக இருக்கும். அந்த சவுண்டை கேட்டாலே யாராவது துரத்திட்டு வர மாதிரியே ஒரு குரு ஃபீல். அந்த ட்ரெயினை பார்த்த உடனே அதில் வந்து இதெல்லாம் பழைய சினிமா கதையே தான், அப்படியே ஒரு கூட்ஸ் வண்டி ஏறி பட்டணத்துக்கு வந்த ஆள் தான் இவர். அப்படி வந்து 15 வயசில் 16 வயசில் ஓடி வந்த ஆள் இப்போ வந்து கிட்டத்தட்ட 40 வருடம், அதாவது இவருக்கு ஒரு 55-56 வயசு.

நிறைய காசு இருக்குது. ஏன்னா நல்ல நல்ல வேலை அங்கே வந்து இப்போ சொந்தமாக பட்டணத்தில் மெட்ராஸ்ன்னு வச்சுக்கோம், பட்டணத்தில் ஒரு வீடும் இருக்குது, ஒரு சின்ன வீடு, ஒரு ஒன் பெட்ரூம் ஹவுஸும் இருக்குது, கையில் நிறைய காசும் இருக்குது. ஆனால் இப்போ தண்ணி குடிச்சியா சாப்பிட்டியான்னு கேட்க கூட நான் அது இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ இவர் யோசிக்கிறாரு, மறுபடியும் கிராமத்துக்கு போகணுமே அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஆனாலும் வந்து இவர் அங்கே போன உடனே என்னென்னலாம் பண்ணணும்னு சில ஆசைகள் வரும். முதல்ல போய் வந்து இவங்க அம்மாவை பார்க்கணும். அம்மா இப்போ உயிரோடு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறாரு சுந்தரமூர்த்தி. ஏன்னா அவங்க பாட்டிக்கே வந்து 103 வயசு, 103 வயசு வரைக்கும் பாட்டியே உயிரோடு இருக்கும்போது, எவ்வளோ குடும்ப பண்ண பாட்டியே 103 வயசுக்கு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாள். இந்நேரத்துக்கு வந்து எப்படியும் 98-99 வயசு ஆகிருக்கும். ஆனாலும் இல்லை, இந்நேரத்துக்கு வந்து 80-90 தாண்டி இருக்கும், ஆனாலும் அம்மா உயிரோடு தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லி நம்புகிறாரு பையன். ஏன்னா அப்போ தான் 20 வயசுலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களே. இவருக்கு 55, அம்மாவுக்கு ஒரு 75-80 தான் இருக்கும். ஆனால் இவருக்கு அது கூட கணக்கு தெரில. இவர் தான் மூத்த பையன், ஒரே ஒரு தம்பி. அம்மா கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க, எப்படியாவது போய் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எனக்காக கண்டிப்பாக காத்துட்ருப்பாங்க அம்மா, போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது முதல் நினைவு இவருக்கு வர்றது. அம்மாவுடைய அந்த அழகான முகம் பொட்டு வச்சுட்டு இவரை வந்து தலையை கோதி விடுற அந்த நினைவு. அடுத்தது நினைவில் வர்றது வந்து கமலாவுடைய அந்த புன்னகை முகம். கமலா வந்து அந்த பூ வச்சுட்டு போகிறது, அந்த அவங்க கண்ண கமலாவுடைய சிரிப்பு, இதெல்லாம் அடுத்த ஞாபகம் வருது. அடுத்தது இவருக்கு வந்து அள்ளி அள்ளி பருகிய இவருடைய வீட்டு கிணத்துடைய தண்ணியுடைய சுவை. அந்த கிணறு, அந்த கிணறுலேருந்து ஒரு 3-4 வாளி நல்ல தண்ணியை இறச்சி தலைக்கு மேலே ஜில்லுன்னு ஊற்றிட்டு அந்த தண்ணியவே வந்து மொண்டு மொண்டு வயிறு நிறைய குடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே மாதிரி அந்த பாலத்துக்கடியில் இருக்குது இவங்க வீட்டு பின்னாடி இருக்கிற ஆற்றுல கண்ணு சிவக்க சிவக்க அந்த ஆற்றுல வந்து குளிக்கணும், ஒரு நாள் முழுக்க அந்த ஆற்றுல ஊறி இருக்கணும், அப்போ தான் என்னுடைய பயமும் நான் பண்ண பாவமும் போகும் அப்படின்னு. அப்புறம் இந்த குழந்தை வந்து இவரோட குழந்தைக்கு இப்படி ஆனதுக்கு குற்ற உணர்ச்சி என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் வந்து சில வறுமையான சுச்சுவேஷன் இருந்திருக்கு. அப்போ வந்து இவர் கையில் தான் வந்து ஒரு நகையை கொடுத்து அந்த நகையை வந்து இப்போ அந்த சேட்டு கடையில் வச்சு காசு வாங்கினதை, அந்த காசு நகையை கொடுத்துட்டு இந்த நகையை கொடுத்து இந்த பணத்தை எடுத்துட்டுவான்னு சொல்லி அனுப்புனது. இவர் வந்து அந்த டைமில் தான், அந்த கேப்பில் தான் போய் இவர் ரொமான்டிக் டைமில் இருந்து அந்த நகையை வந்து இந்த பொண்ணுக்கே வந்து இந்தா நீ எனக்கு ஓகே சொன்னால் இந்த நகையை நான் உனக்கே கொடுக்குறேன்ற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஊர் துரத்திட்டு வந்ததில் இந்த நகையோடு இவர் ஓடி வந்துட்டார். அந்த இந்த நகையை நம்பி அடுத்த வேளை சாப்பாடு காத்திருந்த குடும்பம், அந்த உறவுகள் என்ன ஆகும்னு தெரியல. இப்போ இது வேறு இல்லாமல் இவங்களுக்கு வந்து இவருக்கு இருக்கிற தம்பி இருக்கார்ல, அவர் வந்து 2nd தாரத்துக்கு பிறந்தவர். ஸோ அப்பா வந்து முதல்லையே ஃபஸ்ட்டு குடும்பத்தை அபண்டன் பண்ணிட்டார், அம்மாவை வந்து ஒழுங்காக மதிக்காமல் 2nd தாரத்தை கட்டிக்கிட்டு அங்கே கூடிய தான் இருந்தார். அதுக்கப்புறம் 3rd தாரம் ஒன்று ரெடி பண்ணி அவர் வந்து வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கேயும் காணாமல் போயிடுறாரு. அதனால் இவங்க ஃபேமிலியில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ட்ராஜிக் சுச்சுவேஷன். அப்போ அம்மா நம்பி இருந்தது இந்த நகையும் பையன் வந்து அதை மூட்டுக்கிட்டு வருவான்ற நம்பிக்கையும் தான். ஸோ இவர் நகையோடு அங்கேருந்து ஓடி வந்ததுக்கான காரணம் வந்து நகையை திருடிட்டு போயிட்டான் அப்படின்றதான் நிறைய பேருக்கு தெரியுமே தவிர, இந்த கமலா அப்படின்ற பொண்ணை வந்து கரெக்ட் பண்ண போய் அங்கே அந்த பொண்ணு கத்தி அந்த பயத்தில் தான் இவர் ஊரை விட்டு ஓடினாருங்கிறது இவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இத்தனை பாவங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோமே, இதனால தான் என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சி இன்றைக்குமே இருக்குது. ஸோ போய் அங்கே இது எல்லாத்தையும் சொல்லி அங்கே இவருடைய குலதெய்வ கோயிலில் மிகப்பெரிய மன்னிப்பு ஒன்று கேட்டு அந்த குலதெய்வ கோயிலில் ஒரு மிகப்பெரிய பயங்கர ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு அடியில் இருக்கிற அந்த குலதெய்வ கோயில் அங்கே போய் இவர் வந்து அந்த குலசாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு படையல் சோறு போட்டு இவருடைய ஆசை, அது படையல் சோறு போடணும், என்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையுமே வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையோடு இவர் வந்து சரி
இது எல்லாத்தையும் பண்ணுற நிறைவேற்றுறதுக்காக தான் கடவுள் வந்து என்னுடைய மனைவி வந்து கூப்பிட்டுக்கிட்டார் போல். என்னுடைய அவ்வளோ கடன்களும் இவ்வளோ கடமைகளும் வந்து மிச்சம் இருக்குது, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு

0: சொத்துக்கள் மாதிரி அந்த வீடு தான், அந்த பழைய வீடு ஒன்று தான் இருந்தது. அதுதான் அதுவும் அந்த ஒரு காணி நிலமும் ஒரு சின்ன நிலப்பகுதி அதுதான் சொத்தாக இருந்தது. இந்த சொத்தை என்கிட்ட எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய தம்பிக்கே வந்து, தம்பிமார்கள் வேறு யாராக இருந்தாங்கன்னா கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கே எழுதி கொடுத்துட்டு நான் வந்து திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மெட்ராஸ்லேருந்து ஒரு வீட்டையும் வந்து விற்றுட்டு அதையும் காசாக்கி பேங்க்கில் போட்டுட்டு இப்போ வந்து உண்மையிலே இவருக்கு வந்து எதுவுமே இல்லை, சரி நம்ம கிராமத்துக்கே போகலாம், அங்கேயே வந்து நம்மளோட நிலத்திலே ஏதாவது ஒரு வீடை கட்டி செட்டில் ஆகிடலாம்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் பேங்க்கில் போட்டுட்டு இங்கே இருக்கிற வீட்டையும் விற்றுட்டு ஒரு அழகான ஒரு பயணம் வந்து கிளம்புறாரு இவருடைய சொந்த ஊருக்கு. எப்பயுமே இந்த நினச்சி பாருங்களேன், 45 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறாரு, அவருடைய நினைவுகள்லாம் எப்படி இருக்கும், அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த நிலப்பகுதி, அந்த செடிகள், அந்த மரங்கள், அந்த மயில் கத்துற சத்தம், அந்த மண்ணுடைய வாசனை, அங்கங்கே வந்து நெல் இடிக்கிறது, இவருடைய அந்த அந்த ஆற்றுல மீனை பிடிச்சி அங்கேயே வந்து வறுத்து அதை வந்து சாப்பிட்டது, அம்மா வந்து களியை கிண்டி அதுக்கப்புறம் ஒரு குழம்பு வச்சு தனக்கு ஊட்டி விட்டது, இந்த மாதிரி அழகான மலரும் நினைவுகளை நினச்சிக்கிட்டே வந்து அவருடைய கிராமத்தை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாரு சுந்தரமூர்த்தி.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்ஜி ராஜின் கதை நேரம். கதை நேரத்தில் இவர் பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி இவர் தம்பியை கண்டிப்பாக பார்க்க போகிற ஆசையில் தம்பிக்காக வந்து ஒரு வேட்டி சட்டை அம்மாவை பார்த்த உடனே வந்து மன்னிப்பு கேட்டு கொடுக்கறதுக்காக அந்த அம்மா கிட்டேருந்து அப்போ எடுத்துகிட்டு வந்த அந்த நகை, அது கூடியே வந்து அம்மாவுக்காக ஸ்பெஷலாக வந்து அம்மாவுக்கு எப்பயுமே பச்சை நிறம்னா ரொம்ப பிடிக்கும், அந்த பச்சை நிறத்தில் இவர் வந்து தேடி தேடி பார்த்து வாங்கின பட்டு புடவை ஒன்று. அப்புறம் தம்பியோடைய குழந்தைங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது வாங்கணுமேனு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸு, பொம்மைகள் இதெல்லாம் வாங்கிட்டு இவர் வந்து ஊருக்கு கிளம்புறாரு. போகிறப்ப அந்த நினைவுகள், அவருடைய அவருக்குன்னு ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்திருக்கும் இல்லையா, அவனுங்கள்லாம் எப்படியும் என்ன மாதிரியே வயசாயிருக்கும், எத்தனை டிக்கெட் இருக்கானுங்களோ, எத்தனை பேர் சொந்த ஊரில் இருக்கானுங்களோ, அவர் வந்து வச்சுருக்காரு பக்கிரி, குமார், அப்புறம் வந்து உதயன், அப்புறம் இன்னொரு பேர் என்னது, சூரி, இந்த நண்பர்கள்லாம் வந்து இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நண்பர்களை பார்த்தா கண்டிப்பாக அவனுங்களுக்கும் வந்து ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும். அவனுங்களாம் நல்ல நிலமையில் தான் இருப்பானுங்க, ஒன்றும் பண்ணாமல் ஊரை விட்டு ஓடி வந்த நம்மளே இவ்வளோ நல்ல நிலமையில் இருக்குமே, அவங்களாம் இந்த இடத்துக்கு பட்டணத்துக்கு போய் செட்டில் ஆகிருப்பாங்களோ, இல்லை ஊர்லேயே சொந்த வீடு கட்டிட்டு தோட்டம் தரவு மல்லிகை கடைன்னு சொல்லி செட்டில் ஆகிருப்பாங்களோ தெரில அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தம்பி வந்து நம்ம மேலே கோவத்தில் இருப்பானா, இல்லை பாசத்தால் அண்ணன் வருவாரான்னு காத்திருப்பானா, இதெல்லாம் வந்து இவருக்கு யோசனையாகவே இருக்குது. அம்மா நம்மளை பார்த்த உடனே வந்து யாருப்பான்னு கேட்பாங்களா, இல்லை நம்மளை பார்த்த உடனே வந்து ஆஹா மகனேன்னு சொல்லி உடனே கண்டுபிடிச்சி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்களா, அப்படின்லாம் என்னென்ன நடக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு அந்த ஊரில் போய் கால் வச்ச உடனே அந்த ஊருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கும்பிட போடணும், இனி வந்து இந்த பட்டணத்தை அந்த இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும் போது அப்படியே பஸ்ஸு வருது, அவர் ஊருக்கு ஏற போகிறார். அப்படியே திரும்பி ஒரு தடவை அந்த சிட்டி லைஃப் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா கச கசன்னு குப்பை, இங்கே பார்த்தாலும் புகை எல்லாம், அப்படியே ரோட்டில் வந்து பிச்சைக்காரங்க இருக்கானுங்க, ஒரு சைடு பீடி பிடிச்சிட்ட ஆளுங்க இருக்காங்க, வண்டிங்கெலாம் அப்படியே நெரிசலில் கச கசன்னு போகுது, அந்த பில்டிங்கு ஹார்னு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய அருவறுப்பு இருந்துச்சே, 45 வருஷம் இந்த கருமத்தில் எப்படி இருந்தோன்னு தெரில, நம்ம போகிறோம் கிராமத்துக்கு, அழகான ஒரு கிராமத்துக்கு போய் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி அதே அந்த ஆத்தையும் அந்த கிணத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இவர் வந்து அந்த பஸ் ஏறி இனிமேல் நாம் பட்டணத்துக்கு வரவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த பயணத்தை வந்து தொடர்றாரு. இந்த பயணத்தில் எல்லாம் நான் சொன்ன அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வந்திருக்கும். இப்போ அவர் வந்து அவரோட ஊர் வந்துருச்சு, நெஞ்சாங்குடி அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஊர் பேர். நெஞ்சாங்குடியில் வந்து வந்துருச்சு இறங்குங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அது வரைக்கும் நல்லா அந்த கனவெல்லாம் நினச்சி தூங்கிட்டு இருந்தவர் கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தோடனே நெஞ்சாங்குடியில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக லைட் போட்டு ஒரு பெரிய ஒரு போர்டு, இந்த மாதிரி ஒரு போர்டை வந்து சிட்டியில் மட்டும்தான் பார்க்க முடியும். பார்த்தா அங்கே அப்படி ஒரு போர்டு இருக்குது. அப்படியே இறங்குறாரு. இறங்கின உடனே அடுத்தடுத்து பின்னாடி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏறுறாங்க, எல்லாம் கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வண்டியில் ஏறுறாங்க. இவருடைய பார்க்குறாரு, பார்த்துட்டு இறங்குறாரு. இறங்குந்த உடனே என்ன பண்ணுவாங்க, முதல்ல அந்த மண்ணை தொட்டு கும்பிடுவாங்க. கும்பிட்டுட்டு நேராக அங்கே பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு பொட்டி கடை இருக்கும், அட்ரஸை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அங்கே ஒரு நல்ல சொஃபஸ்டிகேட்டட் டீ கடை, சூப்பராக டால்பி மியூசிக்கில் பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கு. இங்கே போன உடனே இங்கே வந்து குருமூர்த்தி அப்படின்றவர் யாராக தெரியுமா, குருமூர்த்தியா, எந்த குருமூர்த்தி, நீங்கள் யார் அப்படின்னு, நான் வந்து சுந்தரமூர்த்தி, குருமூர்த்தி சுந்தரமூர்த்தி அண்ணன் தம்பிங்க தெரியும் இல்லையா, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போயிட்டேன், இப்போ தான் வந்திருக்கேன், மூர்த்தியாக ஒரு தெருவுக்கு 4 மூர்த்தி இருப்பாங்க, அதெல்லாம் தெரியாதுங்க, வேறு ஏதாவது அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு, ஒரு பெரிய கிணறு இருக்கும், அந்த கிணறு வந்து கோயிலுக்கு பின்னாடியே ஒரு பெரிய கிணறு இருக்கும், அது கொட்டினாப்பில் இருக்கிற காணி, அந்த வீடு தான் எங்களோடது அப்படின்னோடனே, பெரிய கிணறா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த ரோட்லேயே நேராக போங்க, நேராக போன உடனே வலது பக்கத்தில் வந்து அண்ணன் தெரு அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த அண்ணன் தெருக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து அடையாளம் தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போய் அங்கே விசாரித்து போய் அந்த அண்ணன் தெருவுக்கும் போய் அங்கே வந்து பார்த்தா ஒரு ஒரு வயசானவர் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. அந்த ரோட்டில் வந்து உட்காந்துருக்காரு. இவர் நேராக போயிட்டு கேட்குறாரு, குருமூர்த்தி வீடு எது அப்படின்னு. எந்த குருமூர்த்தி? சுந்தரமூர்த்தி நான். குருமூர்த்தி அப்பா பேர் வந்து கோகிலராஜா. கோகிலராஜாவா? எந்த கோகிலராஜா? இந்த சின்ன வீடு வச்சுட்டு இருந்தானே அவனா அப்படின்னு. அவனேதான் அவன. ஓ, அவனுடைய மூத்த பையனா நீ, ஏ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த தாத்தா வந்து சிரிக்கிறாரு. திரிச்சுட்டு, உங்கள் வீடெல்லாம் வந்து எல்லாம் மாறிடுச்சு, இதுலேயே நேராக போப்பா, கடைசி வீடு தான் உங்களோடது அப்படின்ற உடனே, எதுக்கு சிரிக்கிறார் தாத்தா அப்படின்னு சொல்லி தெரியாமல், மேபி அப்பா வந்து சின்ன வீடெல்லாம் வச்சுருந்தார்ல, அதுக்காக சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறார். போனால் அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பங்களா கட்டி வச்சுருக்காங்க. நல்ல ஏசிலாம் போட்டு ஓடெல்லாம் வந்து எடுத்து எல்லாம் கட்டிட சுவர். மன்னிக்கணும், ஒரு நிமிஷம் பிரேக்கு.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: வீட்டுக்கு போகிறாரு, கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு, பெல் அடிக்கிறாரு. உடனே ஒரு சின்ன பையன் வரான். யார் யார் வேணும் அப்படின்னு ஒன்று, குருமூர்த்தி இருக்காரா? ஆமாம், எங்கள் அப்பா தான். நீங்கள் யார் அப்படின்னு, நான் சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தினா யார்? உன்னோட பெரியப்பா, நீ போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, தெரியும் அப்படின்னு ஒன்று. உள்ளே போயிட்டு, அப்பா உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க, பெரியப்பாவா? பெரியப்பாவா அப்படின்றாரு. பேர் வந்து சுந்தரமூர்த்தியாமா அப்படின்னு இவருக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே மூஞ்சி கழுவிட்டு இருந்தார். அந்த சொம்பெல்லாம் கீழே போட்டு திரும்பி பார்க்குறாரு. எல்லாரும் அப்படியே ஷாக்கிறாங்க, என்ன ஏன் அப்படின்னு. குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. பாசத்தோடு ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிப்பாருன்னு பார்த்தா, அப்படியே வந்து நேராக வந்து அந்த அவர் கையில் வச்சுருந்த பெட்டியை எட்டி ஒரு உதவ ஒட்டுட்டு, எங்கே வந்த? சொத்துக்காக மறுபடியும் வந்துட்டியா? இருக்கிறதெல்லாம் சுற்றிட்டு போனது பத்தாதா அப்படின்னு சொல்லி கரிச்சு கொட்டி அசிங்கமாக வந்து சண்டை போடுறாரு குருமூர்த்தி தம்பி. உடனே தட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் எந்திரிச்சு இருப்பா இருப்பானு பக்கத்தில் ஆளுங்களாம் வந்துட்டாங்க. ஏன்ப்பா சண்டை போடுறீங்களா, அமைதியாக உட்காந்து பேசுங்கன்னு சொன்னேன். தட்டி விட்டு போய் உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் சொல்கிறாரு, மன்னிக்கணும், நான் வந்து அப்போ எனக்கு என்ன பண்ணுறனே தெரியாத சூழலில் வந்து போயிட்டேன். இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வந்து மறுபடியும் சுருட்டிட்டு போகிறதுக்கான, சத்தியமாக ஒரு சொத்து வேணாம் எனக்கு, எதுவுமே எனக்கு தேவையில்லை, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் வந்து உறவுகள் இல்லை, உங்களையெல்லாம் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு தான் வந்தேன். ஆஹா, என்ன உண்மையிலே இதுதான் நோக்கமாக, நான் எப்படி நம்புறது அப்படின்னு. நம்புறதுனா எப்படி வேணால், நான் என்னோடய பேங்க் பாஸ்புக் தரேன், நீ வேணால் பார்த்துக்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்குதுப்பா, எனக்கு நிச்சயமாக சொத்தில் எந்த பங்கும் வேண்டாம். எல்லோரும் வர்றப்ப இப்படி தான் சொல்லுவாங்க. சரி, ஏதோ வந்தது வந்துட்டேன், இன்றைக்கி எங்களோட விருந்தாளியாகவும் ஆயிட்டேன், இன்றைக்கி மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இடம் கிடையாது, நீயே தான் ஏதாவது பார்த்துக்கணும் இடத்த அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறாரு. அதெல்லாம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உனக்காக வரும்போது வேட்டி சட்டை உன் மனைவிக்கு புடவை குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தின்பண்ணங்கள்லாம் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்தோடனே, என்ன என்ன கிழவன்னு நினச்சிட்ருக்கியா, வேட்டி சட்டெல்லாம் யார் கட்டுவா? இங்கே மீரா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூப்பிட்றாரு. இங்கே பாரு, இவர் வேட்டி சட்டெல்லாம் எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் போகிறது எல்லாமே வந்து பிராண்டட் பேண்ட் அண்ட் ஷர்ட் தான். நீங்கள் என்ன இன்னும் கிராமத்தாளாகவே இருக்கீங்க, பட்டணத்தில் இருக்கீங்களா இல்லை எங்கே இருந்து கோமாவில் இருந்தீங்களான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஒரே ஒரு மாதிரி கூணி குறுகிறாரு சுந்தரமூர்த்தி அண்ணன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வச்சுட்டு, இந்தாம்மா புடவை எப்பயுமே பெண்களுக்கு பிடிக்குதானே அப்படின்னு ஒன்று. அவங்க வந்து, நான் புடவை கட்டி 20 வருஷம் ஆகுது, புடவைலாம் நான் கட்டவே மாட்டேன், எனக்கு கடை இன்ஃபேக்ட் எனக்கு புடவை கட்டக்கூட தெரியாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அவங்க கிரவுண்ட் ஃபுல்லாக பயங்கர வெஸ்டர்னாக ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிக்கிட்டு கலரிங்லாம் பண்ணிட்டு ஒரு கவுன் மாதிரி ஒன்று போட்டுட்டு செம ஸ்டைலிஷாக இருக்காங்க. ஒரு மாதிரி இவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு அப்படியே யோசிக்கிறாரு. திருப்பி உள்ள பேக்கில் மறுபடியும் கையை விட்டு ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுக்கிறாரு. உனக்கு கண்டிப்பாக பசங்க இருப்பாங்கன்னு தெரியும், இதையாவது கூட அவங்களுக்கு அப்படின்னு மீரா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குருமூர்த்தி தம்பி. இவர் வாங்கிட்டு இந்த அம்மா மீரா பிஸ்கெட்டை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னங்க இது, இந்த மாதிரி சீப் பிஸ்கெட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பசங்களுக்கு கொடுத்துட்டு, சரி சீசருக்கு போட்டுரு அப்படின்னே. நோ நோ, ஐ டோன்ட் கிவ் ஹியூமன் ஃபுட்ஸ் டு சீசர், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இதிலெல்லாம் நிறைய சுகர் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் இருக்கும். சீசருக்குன்னு தனியாக டாக் பிஸ்கட் இருக்குது, நான் அதை இம்போர்ட் பண்ணி வர வச்சுருக்கேன். இந்த மாதிரி சீப் பிஸ்கெட்லாம் சீசருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க கணவன் மணி உள்ள. அதாவது இவர் வாங்கிட்டு வந்த பிஸ்கெட்டை நாய்க்கு கூட கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறது இவருக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு நீ உள்ளே போ, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னோடனே அப்படியே என்னடா ரொம்ப தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிறாரு. கிராமம், மண் வாசனை, அப்படியே அந்த கிராமியத்தனத்தோடு அந்த கிராமம் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தார் இல்லையா. 45 வருஷம் எப்படி நகரமயமாக்கிட்டு ஆக்கப்பட்டிருக்குன்றதை பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு. ஒரு இடத்துல மரமோ தென்னமரமோ மாமரமோ இல்லை ஓலை குடிசை போட்ட வீடுகளோ இல்லை, எல்லாம் பில்டிங்காக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. எல்லாம் நல்ல சுவரை எழுப்பி கட்டிய வீடுகள், சுத்தமாக எல்லார் வீட்லேயும் காரு பைக்கு நிற்கிது, ஒரு வீட்லேயும் மாட்டு ஆடு எதுவுமே காணோம். அப்படி பார்க்குறாரு. என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு, இல்லை முன்ன ஆடு கோழிலாம் இருந்ததே அதெல்லாம் இல்லை, கவலையே படாத, உனக்கு இன்றைக்கி வந்து அசைவ சாப்பாடு தான். நம்ம வீட்டில் இன்றைக்கி இந்த வேலை மட்டும், ஃப்ரிட்ஜில் வந்து சிக்கனும் இருக்குது மட்டனும் இருக்குது, நீ எது சாப்பிடுவேன் அப்படின்னு இவர் அப்படி யோசிக்கிறாரு. எனது ஃப்ரிட்ஜிலையா, இங்கேயும் ஃப்ரிட்ஜு தானா, அப்போ ஃப்ரெஷ்ஷாக எங்கேயுமே நமக்கு வந்து ஆட்டை அடித்து குழம்பு வச்சு நமக்குன்னு சொல்லிட்டு படையலை படைச்சி சாமிக்கு அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியாதான்னு சொல்லி மைண்ட்லேயே அவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு, இல்லைப்பா நீ கேட்டதே போதும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை, நம்ம கிணறு பின்னாடி தானே இருக்குது, கிணத்துலேருந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு. கிணத்துலேருந்தா அப்படின்னு, ஆமாம், எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே கிணறுலேருந்து அந்த தண்ணியை எடுத்து கொடுத்தா போதும், அப்படியே அந்த வெறும் அந்த பச்சை தண்ணி மட்டும் ஒரு சொம்பு நிறைய கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்றாரு. உடனே அவன் தம்பி வந்து கை கொட்டி சிரிக்கிறான். நீ எந்த கிணறை சொல்கிறேன் அப்படின்னு, இந்த நம்ம ஏரியாவிலேயே மிகப்பெரிய கிணறு நம்மளோட தானே, அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு உடனே தம்பி வந்து அப்படியே பார்க்குறான். உனக்கு எந்த விஷயமும் தெரியாதா, எதுவுமே நீ கேள்வி கூட படலையா அப்படின்னு. இல்லை, நீ போன 2 மணி நேரத்தில் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது, ஏதோ ஒரு பொண்ணை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து தப்பாக நடக்க முயற்சி செய்கிறத செய்ததாகவும், அதனால் ஊர் மக்களை ஊர் மக்கள்லாம் வந்து உன்னை அடித்து துரத்திட்டு தான் வந்து செய்தி வந்தது. நகையை எடுத்துகிட்டு போனங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஊருக்கு நீ வந்து ஊருக்கு எல்லாத்துக்கும் நீ வந்து ஒரு நடத்த சரியில்லாதவன், எங்களுக்கு நீ ஒரு திருடன், இத்தனை அவமானத்தையும் எப்படி அம்மா தாங்கிட்டிருப்பா, அதே கிணறில் ஓடி போய் குதிச்சா செத்துட்டா, அந்த கிணறை வந்து சும்மா தான் மூடி வச்சுருக்கோம், நம்ம ஊரில் தான் வந்து பேய் இருக்கிற கிணறு பேய் இருக்கிற வீடு அப்படின்னா ஒரு பையன் வரமாட்டானே, அதையும் இடிக்கிறதுக்கு வெளியூர்லேருந்துலாம் ஆளை கூப்பிட்டு வந்தேன், ஆனாலும் ஒரு பையன் வரல, அது அப்படியே தான் கிடக்குது, அந்த வீட்டை பின்னாடி இருக்கிற அந்த பழைய போட் இடிஞ்ச வீட்டை எப்படியாவது வித்துடலான்னு பார்த்தேன், எவனோ ஒருத்தன் வந்து எங்கே வந்தாலும் யார் வந்தாலும் வெளியூர்லேருந்து ஆளை கூப்பிட்டு வந்தாலும் இங்கே தான் வந்து ஒரு பணம் விழுந்துச்சு அப்படிங்கிறனால ஒரு பையன் வாங்காமல் அப்படியே இத்தனை வருஷமாக 40 வருஷமாக கிடக்குது, அந்த கிணறுலாம் மூடி பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னது அம்மா செத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு அந்த ஷாக்கு. அது இல்லாமல் இந்த இவர் ஆசைப்பட்டு வந்த அந்த கிணறு அந்த தண்ணி அந்த குளிக்கிறது எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் ஷேட்டர் ஆயிடுது. அப்படியே வந்து சோகத்தினோட விளிம்பில், சரிப்பா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு. எங்கே போகிறேன், இல்லை நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு வேண்டுதல் ஒரு மன்னிப்பு கேட்கணும், அதை கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. நிறைய கேட்க வேண்டியது இருக்கும், சரி போயிட்டு சாயங்காலமாக வா, நான் உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்றாரு. இவரும் அந்த பையை எடுத்துக்கிட்டே அப்படியே அந்த கோயிலுக்கு நடந்து போகிறாரு. போகிறப்ப இன்றைக்கே கிளம்ப போகிறப்ப இன்றைக்கே அந்த கோயிலை பார்த்துக்க அப்படின்றாரு. சரியான நேரத்தெலாம் வந்திருக்க, இன்றைக்கே அந்த கோயிலை பார்த்துக்க அப்படின்னு. ஏன்ப்பா என்னாச்சுன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருது, நம்ம ஊரும் டெவலப் ஆக வேணாமா? அதுக்கு நான் தான் வந்து மேப்பு ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன், நம்ம தலைமையில் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறாரு. இவருக்கு மைண்டில் யோசனை, ஆஹா என்னடா இது வந்து எத்தனை வருஷம் பழமையான கோயில், அவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்கிற கோயில், அந்த கோயிலை வந்து இடித்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஷாக்கோடு அங்கே போகிறாரு. போய் பார்த்தா பாலடைஞ்ச கோயிலாக இருக்குது, அந்த கோயிலை பூட்டப்பட்டு அந்த சாமிகள்லாம் எந்த பரிசனம் பண்ணாமல் யாருமே அந்த கோயிலுக்கு வர்றதில்லைன்னு சொல்லி அது ஒரு அபேண்டன்ட் கோயிலாக வந்து மாறிடுது. அந்த கோயிலை வந்து இப்போ போயிட்டு கொஞ்சம் அந்த அந்த ஃபஸ்ட்டு வழியில் வரப்போ ஒரு வயசான தாத்தாவை பார்த்தார்ல, அவர் தான் அந்த கோயில் இருந்த பூசாரி. அந்த பூசாரி வராரு, வந்த உடனே இந்த கோயிலை புதுப்பிக்கணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு உடனே, அப்படியா கோயில் தர்மகர்த்தா வந்து மூணாவது வீட்டில் தான் இருக்கார், மூணாவது தெருவில் தான் இருக்கார், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு உடனே அங்கே போகிறாரு. அந்த சீன் கட்டு, திருப்பி சோகத்தலையோடு வராரு. எல்லாத்துக்கும் வந்து கையெழுத்து போட வேண்டியது தம்பி தான், அது எப்படியும் போட மாட்டான்னு தெரியும். அந்த தம்பி கையெழுத்து போடாத எப்படி போட வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே மறுபடியும் தம்பியோட வீட்டுக்கு வராரு. அப்போ கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க ஒரு அம்மா. கூட்டி பெருக்கிட்டு இருக்கிறப்ப, நீங்கள் யார்? நான் தான் சுந்தரமூர்த்தி அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அந்த அம்மா வந்து விளக்குமாறை போட்டுட்டு அப்படியே, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னோடனே, நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்களே, வேறு யார், கமலா தான். கமலா தான் அந்த வீட்டில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு சிரிப்போடு வந்து, நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்றது யாருக்குமே தெரியாது, நீங்கள் செத்துட்டீங்களேன்னு நினச்சோம். இல்லைம்மா, உயிரோடு தான் இருக்கேன், ஆனால் நடப்பணமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்காக ஒரு உதவி செய்வியா? மறுபடியுமா, என்ன உதவி? அன்றைக்கி உண்மையிலே வந்து நான் உன்னை வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ண நீ நினைக்கிறியா? இல்லை, அது என்னால் தான், நான் தான் தெரியாமல் கத்தி ஊற கூட்டி அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை வரவழைச்சிட்டேன், இதை எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து சொல்லுவியா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் போயிடுது. இவர் நைட்டு பூரா உட்காந்து, என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கை, அம்மாவும் இறந்து அந்த அந்த கிணறு அபண்டன்ட் ஆயிடுச்சு, ஆற்றும் ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி இல்லை, சேரும் சகதியுமாக அழுக்கு அந்த அந்த ட்ரைனேஜ் தண்ணி தான் ஓடுது, எல்லாத்தையும் பார்க்குறாரு. இப்போ கடைசியாக வந்து அவருக்கு இந்த கிளைமேக்ஸ் ஸ்டோரியோடது, ஆலமரத்தையும் கோயிலையும் வந்து காப்பாற்றணும். ஸோ அந்த ஊரில் இருக்கிற ஐதீங்க என்ன, யாராவது ஒரு பணம் விழுந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தையே அபண்டன்ட் ஆக்கிடுவாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த அத்தனை வருட ஆலமரம் வந்து வெட்டக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர் வந்து இந்த ஊருக்காகவும் இந்த இந்த மரத்தை காப்பாற்றுறதுக்காகவும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை வந்து அந்த மரத்திலேயே வந்து இவர் அந்த மரத்தில் தூக்கு போட்டு தொங்கி அந்த மரத்தையும் அந்த இடத்தையும் வந்து காப்பாற்றுறாரு. அதில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரப்போகிறதுல, ஆனால் அந்த கோயிலை வந்து புதுப்பிக்கிறதுக்காக தர்மகர்த்தா கிட்ட கொடுத்த இடத்துல இன்னொரு பக்கத்துலேயே இன்னொரு கோயிலை வந்து கட்ட சொல்லி அந்த தர்மகர்த்தா கிட்ட போய் இவர் கையில் இருந்த அந்த பேங்க் பாஸ்புக்கையும் எல்லாத்தையும் செக் ஒன்று எழுதி கொடுத்து வந்திருப்பார். இவர் உயிர் நீத்ததோடு வந்து அந்த கதை முடியுது. அண்ணன் தெரு அப்படின்னு சொல்லி அந்த தெருவுக்கு பேர் வச்சுருப்பாங்கள்ல, இதில் அப்படியே அந்த தெருவை போர்டை தூக்கிட்டு அண்ணன் சுந்தரமூர்த்தி தெரு அப்படின்னு சொல்லி அந்த தெருவுக்கு வந்து அந்த தர்மகர்த்தா வந்து இவரோட பேரை வச்சு ஒரு கோயிலை இனாகிரேட் பண்ணுற மாதிரி அந்த கதை வந்து முடியுது. இதுதான் வந்து இந்த சாயமுகங்கள் அப்படின்ற ஒரு கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இது நரேட்டிவாக வந்து கொஞ்சம் லேக் இருக்கும், பட் ஆனால் கதையாக படிக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுதான் இன்றைக்கி நான் கொண்டு வந்த கதை, உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் கிராமத்துக்கு போய் கிராமம் கிராமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி போகிறவங்க எல்லாருக்குமே ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். இப்போ எல்லாமே நகரமயமாக்கப்பட்டுருச்சு, சின்ன சின்ன ஊர்லேயும் வந்து எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு, எல்லாருமே வந்து இப்போ சிஸ்டம் வச்சு தான் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அந்த கிராமிய மனம், அந்த கிராமிய தன்மையெல்லாம் வந்து மறைஞ்சி இன்னும் ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் வந்து டோட்டலாகவே எராடிகேட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஆடு மாடு நெல் தோப்பு தரவு பம்பு செட்டிருந்ததுன்னா கடைசியாக ஒரு தடவை போய் எப்படி படைப்பா படத்தில் சிவாஜி போய் இந்த ஒரு தடவை இந்த வீட்டை கட்டி பிடிச்சி பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் ஃபீல் பண்ணுவாரோ, அந்த மாதிரி கிராமிய மனத்தையெல்லாம் அப்பப்போ அங்கே போய் ஃபீல் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னொரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பியூட்டியான விஷயம்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இத்தோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த கதையை பொறுமையாக இருந்து கேட்டதற்காக ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் திங்கட்கிழமை உங்கள் எல்லாருமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். Asian Textiles in Maverum Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nighty $3,410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. 416-489-2000.
9: GTA கிரெடிட் கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
10: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
10: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
10: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
6: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
8: உங்களுக்கு. இப்பவும் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியில் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800 905-270-8800
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 சமர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. Soul and Fire Events. kilikoot.ca.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
8: Working for you.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: முதியோர் பராமரிப்பு, VK Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில்.

ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com

0: பாட போறேன் டூயட் பாட்டு, ஆட போறேன் நீ எதை கேட்டு,
1: ராகங்களை கத்துக்கல தாளங்களை தொட்டுக்கல, பாட போறேன் நானும் சத்தம் போட்டு.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Suzanne.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HDயில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HDயில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52 தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கமின் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. Elico.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலையக நேரம் 5:01. இது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி.
0: மணித்தியால செய்திகள்.
2: CMR Tamil HD Hourly News.
1: கலைக நேரம் 5:01. CMR Tamil HD செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதன் காரணமாக நாட்டின் பொது மற்றும் தனியார் ஆகிய இரு துறைகளிலும் கடுமையான மருந்து தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவா எச்சரித்திருக்கிறார். மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான ரூபாவின் மதிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளதால் இறக்குமதியாளர்களுக்கும் சுகாதாரத்துறையினரும் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டாலர் மதிப்பு குறைவாக இருந்தபோது முன்பதிவு செய்யப்பட்ட மருந்து தொகுதிகளை விடுவிப்பதற்கு இறக்குமதியாளர்கள் இப்போது திட்டமிட்டதை விட அதிகளவு ரூபாய் பணத்தை செலவிட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். புதிய மருந்து இருப்புகளை நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்கான செலவும் மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் உள்ள மருந்தகங்களில் ஏற்கனவே சில வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவத் தொடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலைமை இப்படியே தொடருமானால் கடந்த 2022 நாடு எதிர்கொண்ட கடுமையான மருந்து தட்டுப்பாடுடன் சுகாதார நெருக்கடியை இலங்கை மீண்டும் சந்திக்க நேரிடும் என எச்சரித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் June 18 மாநிலங்களவை இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. சி வி சண்முகம் ராஜினாமாவை தொடர்ந்து வெற்றிடமாக உள்ள இடத்துக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் June 1 ஆரம்பமாகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் June 8 மற்றும் 9 என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மனுக்கள் மீது பரிசீலனை மற்றும் மனு திரும்பப் பெற June 11 என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் மாகாண பிரிவினை குறித்து தனது பொது வாக்கெடுப்பு கேள்வி தொடர்பாக இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தவிருக்கிறார். வியாழக்கிழமை தொலைக்காட்சியில் ஆற்றிய உரையில் பிரிவினை குறித்து October 19 நடைபெறும் பொது வாக்கெடுப்பில் அல்பர்டா மக்கள் வாக்களிப்பார்கள் என்று ஸ்மித் அறிவித்தார். இருப்பினும் அல்பர்டா கனடாவிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டுமா என்பது குறித்து அவர்கள் நேரடியாக வாக்களிக்க மாட்டார்கள் என கூறப்படுகிறது. பிரிவினைக்கான புது வாக்கெடுப்பை வலுக்கட்டாயமாக நடத்த முயற்சிப்பதாக கையெழுத்துக்கள் சேகரித்த ஸ்டே ஃப்ரீ அல்பர்டா என்ற குழுவின் வழக்கறிஞர் ஜெஃப் பிராத் இந்த நடவடிக்கை சுதந்திரம் கோருபவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் என்று குறிப்பிட்டார். இதை ஒப்புக்கொண்ட அல்பர்டாவின் சுதந்திர ஆதரவு குடியரசுக் கட்சியின் தலைவர் கேம் டேவிஸ் ஸ்மித்தின் பொது வாக்கெடுப்பு கேள்வி முதுகெலும் பெற்றது என்று கேள்வி கூறியிருக்கிறார். கிரீன்லாண்டில் அமெரிக்கா தனது புதிய மற்றும் மிகப்பெரிய தூதரக மையத்தை வியாழக்கிழமை திறந்துள்ள நிலையில் ஆர்க்டிக் தீவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அதிக செல்வாக்கை செலுத்த முயல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டென்மார்க்கின் அரை சுயாட்சி பகுதியான கிரீன்லாந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் டொனால்டு ட்ரம்பின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாட்டின் பிரதமர் ஜென்ஸ் ஃப்ரெட்ரிக் நீல்சன் உட்பட பல முக்கிய உள்ளூர் அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இந்த தூதரக திறப்பு விழா அழைப்பை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள். நாங்கள் கொள்கை ரீதியாக எந்த முடிவும் எடுக்கவில்லை, ஆனால் நான் இந்த நிகழ்வில் பங்கேற்க மாட்டேன் என்று கிரீன்லாந்து பிரதமர் உள்ளூர் நாளிதழான செர்மிடிஸ்கியூ இதற்கு தெரிவித்திருக்கிறார். புதிய தூதரகத்திற்கு வெளியே இன்று திரண்ட நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கிரீன்லாந்தின் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற கொடிகளை ஏந்தியவாறு அமெரிக்காவே இதை நிறுத்து, இல்லையென்றால் இல்லைதான் மற்றும் கிரீன்லாந்து மக்களுக்கு சொந்தம் என்று முழக்கங்களை எழுப்பினார்கள். முன்னதாக கிரீன்லாந்தை எவ்வாறாவது கைப்பற்றுவது என்றும் தேவைப்பட்டால் அமெரிக்க இராணுவத்தை பயன்படுத்துவது குறித்து ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக வெள்ளை மாளிகை கடந்த ஜனவரியில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. CMR தமிழ் HD செய்தி கேட்டீர்கள்.
0: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கலக நேரம் 5:06. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 16°C இருக்கிறது. சூரியொளியை நிரம்பிய நாளாக காணப்படுகிறது. காற்று கிழக்கு வடகிழக்காக மணித்தியாலத்திற்கு 27 முதல் 37 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதி குறைந்த புள்ளியாக 11°C காணப்படும். இன்றைய பின்றவில் ஆங்காங்கே புகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்றவில் காற்று கிழக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் பகுதியில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவோடு மேலும் 4% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட எரிபொருளின் விற்பனை விலையாக 179.9% காணப்படும்.

0: நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து உங்கள் தெரிவி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக கூட உங்கள் விருப்ப பாடல்களை நேர்கள் கேட்கலாம். அதற்கு நீங்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாண்டை வரும். இன்று மே மாதம் 22 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற தங்களுடைய மகிழ்ச்சிகரமான நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைஞர்கள் நேர்கள் நிர்வாகத்தின் சார்பில் இனிய வாழ்த்துக்கள்.
1: மலையாளத்தின் புது பாடல்
0: ஒலிக்கும். இந்த புத்தம் புதிய பாடல் ஷான் ரோல்டரின் இசையில் ஒலிக்கிறது. பாடலை கெலித்தி மற்றும் லலிதா சுதா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கிறார்கள். பாடல் கோன் சிட்டி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: 난 킹, 난 다 이뻐 킹.
1: கலைஞர் நேரம் 5:12 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் குயின்சன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: என்ன
1: பாடல் கேட்க போகிறீர்கள்?
2: முதல்வன் திரைப்படத்திலிருந்து குறுக்கு சிரித்து அவளே, என்னை குங்குமத்தை கழித்து அவளே.
1: சரி, இதோ உங்களுடைய தெருவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளங்கள் குயின்சன் மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஹரிஹரன், மகாலட்சுமி ஐயர். பாடல் காணிசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: கலைய நேரம் 5 மணி 20 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் செல்லகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? காலநிலை மாறி இருக்கிறது, எப்படி போய்கொண்டிருக்கிறது பொழுது? ஆமாம், சரி. என்ன பாடல் தெரியும்? நீங்களும் அதைத்தான் சொல்லுகிறீர்கள். அக்காடியா பக்காடியா? சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு தேனி சித்தன்னல் தேவா ஷைன் ஷேர்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
7: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
8: Experience radio like never before.

0: கலைக நேரம் 5:27 நேர்கள் கேட்கப்பது சிஎம்ஆர் தமிழ் ஜி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் மனித உங்கள் தெரிவில் உங்கள் விருப்பப்பாடுகளை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிஷா? இருக்கிறோம் நிஷா. வீட்டு வேலையெல்லாம் முடிந்து விட்டதா அல்லது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு வீட்டு வேலையில் தொடர்கிறதா?
1: என்ன
0: பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள் நிஷா இன்று?
1: எனக்கு சதுரங்கம் படத்தில் என்ன சந்திடுவேன் அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்களை தெரிவில் ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கார்த்திக் ஸ்ரீலேகா பார்த்த சாரதி.

0: கலைக நேரம் 5:32 நிமிடம் நேர்களை கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4164 6422 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை கேட்க விரும்புகிறீர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் HD ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சிந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் கமல்பாரதி. கண்ணன் கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் கண்ணன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்றைக்கு வந்து எங்களை மகள் வீட்டுக்கு நன்றி. இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள் அப்படி வந்து வாழ்த்துக்கு வந்து ஒஸ்தி படத்தில் வந்து வாடி வாடி வாடி வாடி கியூட் கொண்டாட்டி அதுக்கப்புறம்
0: சரி இதோ உங்களுடைய தெருவில் ஒழிக்க நான் எது எது விதமாக கேள்வியும் கேட்கவில்லை. சரி, உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகனுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு எஸ்டிஆர், பாடலுக்கான இசை எஸ் தமன், பாடல் வரிகள் எஸ்டிஆர்.

காலை நேரம் 5:37 நேரங்கள் கேட்டுக்கொண்டு சி எம்ஆர் தமிழ் சிட்டி 24 தமிழ் ஒலிபரப்பு. நீங்களும் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க அழைக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-446-2222 அல்லது 300 வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் சிட்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்றே இன்பாக்ஸிலே உங்கள் பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாண்டே வரும். அந்த வகையில் முகநூல் வாயிலாக மங்களம் அமோகம் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கின்றார். நான் நலமாக இருக்கிறேன், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய தேடும் கண் பார்வை என்ற பாடலை தருவீர்களா என்ற கேள்வி வைத்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: காலை நேரம் 5:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: மூர்த்தி
0: ஐக்கரன். மூர்த்தி, எப்படி இருக்கிறீர்கள்? மூர்த்தி
1: சுகமாக இருக்கிறேன், நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம் மூர்த்தி. சரி, என்ன பாடல் திட்டம் வந்திருக்கிறீர்கள்?
1: மனோன்ற பாட்டு, நான் பார்த்த நிலவே எனக்கு கிடைக்கல என்ற பாடல்.
0: நீங்கள் பார்த்த நிலவு உங்களுக்கு கிடைக்கவில்லை?
1: கிடைக்கல, வேறு ஒன்று தான் கிடைச்சது.
0: வேறு ஒன்று தான் கிடைச்சது. அதோட சந்தோஷமா இருக்கிறீங்களா தானே?
1: எந்த எப்ப இருந்தாலும் முதல் வந்து மறக்கிறா தானே?
0: ஓ, அப்படியும் ஒன்று இருக்கிறது இல்லையா? சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது மூர்த்தி. கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் அப்பாடல் என்னை தாளாட்ட வருவாளா திரைப்படத்திலிருந்து. சூர்யாவின் இசையில் ஒலிக்கிறது பாடல். பாடலோடு மனோ.

0: நாட்களுக்கு நேரம் 5:50 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: நல்லா இருக்கும்.
0: பாடல் கேட்டு மகளங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD ஹவர்லி நியூஸ்.
0: கலைஞர் நேரம் 6:01. CMR தமிழ் HD செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி. இலங்கை காவல்துறையில் பயிற்சி காவல்துறை கான்ஸ்டபிள்கள், பெண் காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் வாகன ஓட்டுநர்கள் ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி ஜூன் மாதம் 1 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை அறிவித்திருக்கிறது. 2026 March 27 2482 என்கொண்ட அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலுக்கு இணங்க இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் விண்ணப்பங்கள் பிரத்யேகமாக இணைய வழி மூலமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த பதவிகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப இறுதி திகதி May 8 அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் May 15 2489 என்கொண்ட புதிய வர்த்தமானி அறிவித்தலின்படி இந்த கால எல்லை தற்போது நீடிக்கப்பட்டிருக்கிறது. இணையவழி மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் உதவி மற்றும் வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்வதற்காக காவல்துறை பயிற்சி ஆட்சேர்ப்பு பிரிவை தொலைபேசி எண்கள் ஊடாக தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆட்சி நிர்வாகத்தையே விரைவுபடுத்ததும் நிலுவையில் உள்ள பணிகளை உடனடியாக முடிக்கும்படியும் மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், இணையமைச்சர்கள் உட்பட அனைத்து துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இதில் எரிபொருள் தட்டுப்பாடு, அதனை எதிர்கொள்ள வேண்டிய முறைகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றியும் மேற்காசிய மோதல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அத்துடன் கோப்புகளை தாமதமின்றி விரைவாக முடிக்க வேண்டுமென்று, நிலுவையில் உள்ள பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டுமென்றும், தேவையற்ற சர்ச்சைகளில் சிக்க வேண்டாம் என்றும் அமைச்சர்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். கடந்த 2014 முதல் ஆட்சியில் இருந்து வரும் நிலையில் கடந்த காலத்தை பார்க்காமல் முன்னோக்கி பார்க்க வேண்டிய தருணம் இது என்றும் பிரதமர் மேலும் வலியுறுத்தினார். கனடிய வங்கிகள் அடுத்த வாரம் 2nd முடிவுகளை அறிவிக்க தயாராக வரும் நிலையில் சவாலான செயல்பாட்டு சூழல் மற்றும் குறைந்து வரும் கடன் வளர்ச்சி இருந்த போதிலும் ஆண்டுக்காண்டு ஆதாயங்கள் இருக்கும் என ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். சாத்தியமான தடைகள் இருந்த போதிலும் கனடிய வங்கிகள் இன்னும் வரலாற்றுக்கு நிகரான உயர் மதிப்பீடுகளை காண்கின்றன. மேலும் இந்த காலாண்டிலும் இந்த போக்கு தொடர வேண்டும் என்று ஜெஃப்ரீஸ் ஆய்வாளர் ஜோன் ஜாக்சன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் 2026 பாதியில் உறுதியளிக்கப்பட்ட வலுவான தன்மையை எந்த ஒரு நிச்சயமற்ற தன்மையும் நிலைமையை கலைக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். முடிவுகள் வலுவாக இருக்க வேண்டும் என்றாலும் தற்போதைய நிலைகளை ஆதரிக்கும் நிர்வாகத்தின் கருத்துக்களின் உறுதியை பொறுத்தே பல விடயங்கள் அமையும் என்று ஜாக்சன் மேலும் தெரிவித்திருக்கிறார். த நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சியனா கல்லூரி இணைந்து நடத்திய ஒரு புதிய கருத்து கணிப்பில் அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சி வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 3/4 இப்போது இஸ்ரேலுக்கான இராணுவ உதவியை எதிர்க்கின்றனர் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இது 3 முன்பு 45% பதிவானதை விட ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வாகும். மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் தங்கள் கட்சி இஸ்ரேலுக்கு மிகவும் ஆதரவாக இருந்து வருவதாக ஜனநாயக கட்சி வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 25% நம்புவதையும் இந்த கணக்கெடுப்பு கண்டறிந்துள்ளது. இந்த கருத்து கணிப்பின்படி ஜனநாயக கட்சி வாக்காளர்களில் 95% பேர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் சம்பந்தப்பட்ட அமெரிக்க ஆதரவு போரை எதிர்த்திருக்கிறார்கள். இது அமெரிக்காவின் அணுகுமுறை மீது கட்சிக்குள் வளர்ந்து வரும் அதிருப்தியை எடுத்துக்காட்டுகிறது. CMR தமிழ் HD செய்திகள் கேட்டீர்கள்.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 6:05. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 15°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பி காணப்பட்டாலும் ஆங்காங்கே முகில் மூட்டமும் நிறைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று கிழக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 26 முதல் 42 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 11°C காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மே மாதம் 23rd நாளை சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 11°C காணப்படும். நாளைய பகல் பொழுதில் மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைய நாளில் அது குறைந்த வெப்பநிலையாக பின்னிரவில் 10°C காணப்படும். நாளைய பின்னிரவிலும் மழைப்பொழிவு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மே மாதம் 24th ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 20°C இருக்கும். மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40%. ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவில் அதிகுறைந்த புள்ளியாக 12°C காணப்படும். பின்னிரவிலும் மழைப்பொழிவு தொடரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருள் நிலைகளிலே மேலும் ஒரு மாற்றம் இருக்கிறது. ஆமாம், நேற்று அதாவது இன்று 8% குறைவடைந்தது. இன்று நள்ளிரவின் பின்னர் மேலும் 4% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 179.9% காணப்படும். இரவு 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கும் தொலைபேசி இலக்கம் 416-446-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். ஒழிக்கும் பாடல் ஜிப்ரனின் இசையில் லீடர் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது. பாடலோடு சுவேதா மோகன், கபில் கபிலன்.

0: கடைக நேரம் 6:11 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே நீங்கள் மனித உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 8:30 வரை உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அழைக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-644-2222. முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்னையின் பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா, எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் வெண்பா. என்ன பாடல் திருவள் வந்திருக்கிறீர்கள்?
1: மீரா படத்திலிருந்து ஓ பட்டர்ஃப்ளை.
0: சரி, இதோ உங்களுடைய திருவில் ஒலிக்கிறது பாடல். கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஒழித்த பாடல் மீரா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லே ஆகியோர் இணைந்து பாடியது. நேர்கள் மனித உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அலைக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 6446222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு ஜெனி இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும். கலைஞர் நேரம் 6:18.
1: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
2: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
1: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
2: அதத்தான் சொல்றேன்.
0: ஒலிக்கும் பாடல் நீலவானம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மார்க்கெட் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மார்க்கெட் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மார்க்கெட் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மார்க்கெட்டை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
9: CMR Tamil HD 101.3, number 1 super hit music station. www.tamilhd2.com.
10: வணக்கம். அடுத்த பாடல் நம்மவர் பாடல் ஒன்று. இலங்கையில் ரூபாயினி நிகழ்ச்சியில் உதயகீதம் நிகழ்ச்சியிலே பாடல்களை இயற்றி பாடி அறிமுகமாகி பின்னர் புகழ்பெற்ற ஒரு பிரபலமான கலைஞருடைய பாடல் ஒன்று அடுத்து ஒலிக்கவிருக்கிறது. இவர் பின்னர் தமிழகம் சென்று பல திரை இசைக்கலைஞர்களுக்கு, பிரபலமான இசைக்கலைஞர்களுக்கு ட்ராக் பாடல்களையும் பாடியிருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையை பிரபலமாக கொண்ட இந்த அற்புத கலைஞர் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகிறார். அவருடைய பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கான பாடல் வரிகளையும் அவரை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த பாடலுக்கான பாடல் வரிகளையும் அவரை எழுதியிருக்கிறார். பாடலுக்கான இசையை எம் மோகன்ராஜ் வழங்கியிருக்கிறார். நான் குறிப்பிட்ட அந்த கலைஞர் ஜெயபாரதிதாசன்.

கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கலைஞர் நேரம் 6:30 நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் HD 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 8:30 வரை உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் HD ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்நிலை வரும். நிகழ்ச்சியிலே ஒடுக்கின்ற அடுத்த பாடல் இது நம்ம பூமி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி.

0: கலைஞர் மார்மணி 42 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமார் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சிந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் சுதா, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: எனக்கு வந்து மைதே காத்த படந்தது ராசாத்தி உன்னை ஆனாதனஞ்சி.
0: சரி, நேற்று இரவு செந்தில்நாதன் நிகழ்ச்சி கேட்ட தாக்கமோ? சரி, இது உங்களுக்கு தெரியல ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: சிஎம்ஆர் தமிழ் HD 101.3 தித்திக்கும் தமிழ் மட்டு
0: ஒழிக்கும் பாடல் பி ஜெயச்சந்திரனின் குரலில் ஒழிக்கிறது பாடற்கான இசை ஞானி இளையராஜா.

0: காலை நேரம் 6:46 நேர்களை கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி எழுந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. நலமாக இருக்கிறீங்களோ?
0: நலமாக இருக்கிறோம் தேவகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கின்றோம்.
0: சரி, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு இன்றைக்கு 2 வானம் அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் ஒன்று கேட்போம், ஒரு புது பாடல் ஒன்று கேட்போம்.
0: சரி, இதோ உங்கள் துறையில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: ஆமாம், நன்றி
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கபில் கபிலன், பாடல் கானிசை திபு நீனான் தோமஸ், பாடல் வரிகள் மத்ராசி.

0: காலை நேரம் 6:52 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மாலை. வணக்கம் கமல் பாரதி சாரா.
0: எப்படி இருக்கிறீர்கள் சாரா?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி?
0: நலமாக இருக்கிறோம் சாரா. என்ன பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள்?
1: திருமலை படத்திலிருந்து நீயா பேசியது அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் துறையில் பாடல் வைக்கிறது கேட்டு மகிழுங்கள். மேலும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சங்கர் மகாதவன், பாடல் காணிசை வித்யாசாகர்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
4: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: நேரம் மாலை 7 மணி. CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவினால் ஆரம்பிக்கப்பட்ட பொருளாதார திட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல தவறியமையே ரூபாவின் வீழ்ச்சிக்கு காரணமாகும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கிறது. ரூபாய் கட்டுப்பாடின்றி வீழ்ச்சியடைவது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறையில் இன்று நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி உரையாற்றவிருக்கிறார். அம்பாறை மாவட்ட மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள், டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல், உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டங்களில் முன்னேற்றம் முதலான விடயங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா இன்று அம்பாறையில் நடைபெறவிருக்கின்ற கூட்டத்தில் கலந்துரையாடவிருக்கிறார். அம்பாறை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையில் அம்பாறை மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிதாக 8000 தனியார் மருத்துவமனைகளை திறப்பதற்கு தற்காலிக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இணையதளம் மூலம் தேவையான தகவல்களை பதிவேற்றம் செய்தாலே தற்காலிக சான்றிதழை உடனே வழங்கவும், முழு ஆய்வுக்கு பின்னர் நிரந்தர சான்றிதழ்கள் வழங்கவும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். தேசிய சுகாதார குழும கலந்தாய்வுக் கூட்டத்தில் நேற்று மாநில அளவிலான இணை இயக்குநர் சுகாதார நலப்பணிகள் ஆய்வுக் கூட்டம், மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் மூப்பு அருண்ராஜ் அவர்கள் தலைமையிலும், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் பயன்பெறும் வகையில் தரமான மருத்துவ சேவைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், மருத்துவமனைகளுக்கு வரும் பொதுமக்களை உரிய மரியாதையுடன் அணுகி தேவையான சேவைகளை உடனுக்குடன் வழங்கப்பட வேண்டும் என்றும் மாண்புமிகு மருத்துவம், மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டில் புதிதாக 8000 தனியார் மருத்துவமனைகளை திறப்பதற்கு தற்காலிக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மர்மமான பின்னணியை கொண்ட இளவரசர் ரூபர்ட்டின் ஓவியம் ஒன்று ஏலத்தில் $217,250 விற்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுகள் பழமையான இந்த உருவப்படம் ஒரு காலத்தில் மூடப்பட்ட அட்சன் பே அண்ட் கோ என்ற பல்பொருள் அங்காடிக்கு சொந்தமாக இருந்தது. அந்த நிறுவனம் தனது 4,400 கலைப்படைப்புகளையும் கலைப்பொருட்களையும் விற்பனை செய்வதற்காக FL ஃபைன் ஆர்ட் ஆக்ஷன் ஹவுஸை நியமித்தது. அதன் வாழ்நாளில் பெரும்பகுதிக்கு அட்சன் பே அண்ட் கோம்பெனியின் முதல் ஆளுநராக இளவரசர் ரூபர்ட்டின் இந்த உருவப்படம் ஃப்ளெமிஷ் உருவப்பட ஓவியரான அந்தோனி வான் டேக்கினால் வரையப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஆனால் கடந்த நவம்பரில் இந்த ஓவியத்தை விற்க FL தயாரான போது இவ்வளவு நேர்த்தியாக தோற்றமளிக்கும் ஒரு படைப்பை எவ்வாறு வான் டேக்கின் ஸ்டுடியோ உதவியாளர்களின் படைப்பாக கருத முடியும் என்று அது தெரிவித்தது. அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் என்று முதலீட்டாளர்கள் நம்பிக்கை கொண்டிருந்ததால் இன்று வெள்ளிக்கிழமை ஆசிய பங்குச்சந்தைகள் உயர்ந்தன. அதே நேரத்தில் அமெரிக்க டாலர் 6 வார கால உச்சநிலைக்கு அருகில் நிலை பெற்றது மற்றும் எண்ணெய் விலைகள் கடுமையாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டன. உலகின் எரிசக்தி விநியோகத்திற்கான ஒரு முக்கிய பாதையாக விளங்கும் ஹோர்முஸ் நீரை கிட்டத்தட்ட மூடப்படும் நிலை முதலீட்டாளர்களுக்கு ஒரு கவலையாக இருக்கிறது. இது எண்ணெய் விலைகளை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தியுள்ளதுடன் பணவீக்க கவலைகளை காரணமாக உலகளாவிய வட்டி வீதம் கண்ணோட்டத்தையும் மாற்றியமைத்திருக்கிறது.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

காலை நேரம் 7:05 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15°C ஆக இருக்கிறது. முகில்மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று கிழக்கு வடகிழக்காக மணித்தாளத்திற்கு 28 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அது குறைந்த புள்ளியாக 11°C காணப்படும். இன்றைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருந்தாலும் ஆங்காங்கே முகில்மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பின்றவில் காற்று கிழக்கு நோக்கி மணித்தாளத்திற்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் வகத்தில் வீசும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. மே மாதம் 23ஆம் தேதி நாளை சனிக்கிழமை நாளைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையாக பகல் பொழுதில் 11°C பின்னரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 10°C காணப்படும். அதேபோல் மே மாதம் 24ஆம் தேதி நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 20°C பின்னரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 12°C காணப்படும். தொடர்ந்து 2 நாட்களுமே மழைப்பொழிவுக்கான நாட்களாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றன. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய ஒரு மாற்றம் இருக்கிறது. ஆமாம், மகிழ்ச்சிகரமான மாற்றம்தான். இன்று 8% குறைவடைந்தது. இன்று நள்ளிரவின் பின்னர் மேலும் 4% குறைவடைந்து 179.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக இருக்கப் போகிறது. இரவு 8:30 உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்னை இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும்.

0: ஒலிக்கும் பாடல். லெனின் பாண்டியன் திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது.
1: மனுத்தியாலத்தின் புது பாடல் கேட்டு பாருங்க.
0: ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் லெனின் பாண்டியன் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது. பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா, பாடல் வரிகளும் இளையராஜா, பாடலை சுவேதா மோகன் பாடியிருக்கிறார்.

0: காலை நேரம் 7:12 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. 8:30 உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாண்டை வரும். நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பிலே யார் இருக்கிறீர்கள்?
1: நான் கலியுவர்தன் கலைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்ல சுகமா சந்தோஷமா உங்களோட நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டு போட்டுல இருக்கிறேன்.
0: சரி, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: படம் உத்திரபுத்திரன், பாட்டு முல்லை மலர் மேலே மொக்கி பண்டு போலே.
0: சரி, இதோ உங்களுடைய திரையில் ஒலிக்கிறது பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: பாட்டுக்கு நன்றி தம்பி.
0: நன்றி, வணக்கம்.
2: ஒலிக்கும்
0: பாடல் ஜி ராமநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661 தமிழ் HD 101.3. கலைஞர் நேரம் 7:19 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பிலே
1: அருண்குமார் அழைக்கிறேன்.
0: நலமாக இருக்கிறோம் அருண்குமார், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமாக இருக்கிறேன், நன்றி. எனக்கு கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து வண்ணிலவே என்ற பாடல்.
0: சரி, இதோ உங்களுடைய பாடல் ஒடிக்கிறது அருண்குமார். கேட்டு மகிழ்ச்சி, மேடம் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ஹரிஹரன்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ஆர் ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி
3: செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
5: கலைய நேரம் 7:25 நம்மளும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
6: இனிய வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
5: நலமாக இருக்கிறோம் புருஷோத்தமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
6: நான் நல்ல மட்டத்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நன்றி.
5: என்ன பாடல் தெரியும்?
6: நான் பாட நினைப்பேன்.

0: எல்லாம் திரைப்படத்துல இருந்து அன்பே கண்களாலி என்ற பாடல்.
1: அன்பே கண்களாலி, சரி. இதோ உங்களுடைய துறையில் பாடல் ஒலிக்கிறது புருஷோத்தமன். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
0: வாய்ப்பு தந்தேன், நன்றி.
1: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு உன்னிகிருஷ்ணன், சுவர்ணா.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கலைய நேரம் 7:31 நேர்களை கேட்டுக்கொண்டு போது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
2: சூப்பராக இருக்கேன். சூப்பர். புருஷோத்தன் மாதிரி மற்றட்ட மகிழ்ச்சியோடு
1: சூப்பராக இருக்கிறீர்கள். என்ன பாடல் தெளிவோடு வந்திருக்கிறீர்கள்?
2: சிஎம்என் பாட்டில இருந்து இன்னிசை பாடுவார்.
1: சரி, இதோ உங்களுடைய தெரிவில் பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக SA ராஜ்குமாரின் இசையில் உன்னி கிருஷ்ணன் பாடியது.

0: காலை நேரம் 7:37 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு அணிந்து கொள்ளலாம். அலைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா மாற்றியா இருக்கிறோம். நன்றி நன்றி. உங்களோட ஒரு கேள்வி, மாசம் முடிஞ்சு விட்டதா?
0: மாசி மாதம் முடிந்து விட்டதா?
1: அப்படியா? அப்ப குளிர் நிக்குதே ஊர்ல சொல்லுவாங்க, மாசி மாசி சரி மோசி பெய்யுதோ, குளிர் நிக்குதே.
0: அது காலநிலை வேறு, மாதம் வேறு இல்லையா?
1: அப்படியா? நான் பாத்துட குளிர் மாதிரி இருக்குது, அதான் கேட்டு பாத்துனா போல.
0: நாள் மாதம் வாரங்கள் செல்வதை நாங்கள் தடுக்க முடியாது, அதே போல காலநிலையை கூட நாங்கள் மாற்றி அமைக்க முடியாது.
1: என்ன
0: பாடல்?
1: புதிய பூ இது பூத்தது,
0: அதை கூட நாங்கள் மாற்றி அமைக்க முடியாது. சரி, இதோ உங்களுடைய பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகன்கள் மேடம் சந்திக்கலாம்.
1: நன்றி, கவலை.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. சென்றலே என்னை தொடு திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது பாடல்.

0: கலைஞர் நேரம் 7:42. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக உற்சாகமா உங்களோட நிகழ்ச்சியை சந்தோஷமா இருக்கேன்.
0: சரி, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: ஆவோ மச்சி
0: ஆவோ மச்சி
1: நம்ம ஒரு பாடல்.
0: சரி, இதோ உங்களுடைய துறையில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். ஒழிக்கும் பாடல் டிவிஐயின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஹாரிஸ் பாடியது. பாடலுக்கான இசையை பிரவீன் மணி வழங்கியிருக்கின்றார். பாடல் வரிகள் ஆல்பா சம்திங். இது டிவிஐ சிஎம்ஆர் நிறுவனங்களினால் 2018 வெளியிடப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலின் பாடல் காட்சிகளை கூட நீங்கள் சிஎம்ஆர் தமிழச்சியின் மணிக்கும் டிவிஐ தமிழச்சியின் யூடியூப் தளத்துக்கு சென்று பார்த்து மகிழலாம்.

0: கலை நேரமுகள் மணி 47 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சாந்தி, எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் சாந்தி. நன்றி. என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்? இளையராஜா பாடல்வர்கள் புலமைப்பித்தன். பாடல் இசைஞானி இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில் ஒலிக்கிறது.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: காலை நேரம் 7:52 நேரங்களில் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி. செல்வி,
0: செல்வி எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் செல்வி. என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு வீரர் திருமகன் படத்தில் இருந்து பாடாத பாட்டு எல்லாம் பாட வேண்டாம்.
0: ஏதோ உங்களுடைய தொழில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262 LIKO.
4: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
0: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
0: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
0: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவ பக்கமே பாக்குறேன்
8: உங்களுக்கு. அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி.
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்,

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைக நேரம் 8 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
1: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதன் காரணமாக நாட்டின் பொது மற்றும் தனியார் ஆகிய இரு துறைகளிலும் கடுமையான மருந்து தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்கம் கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவி எச்சரித்திருக்கிறார். மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான ரூபாவின் மதிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளதால் இறக்குமதியாளர்களுக்கும் சுகாதாரத்துறையினருக்கும் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டாலர் மதிப்பு குறைவாக இருந்தபோது முன்பதிவு செய்யப்பட்ட மருந்து தொகுதிகளை விடுவிப்பதற்கு இறக்குமதியாளர்கள் இப்போது திட்டமிட்டதை விட அதிக அளவு ரூபாய் பணத்தை செலவிட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். புதிய மருந்து இருப்புகளை நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்கான செலவும் மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜூன் 18 மாநிலங்களவை இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. சிவி சண்முகம் ராஜினாமாவை தொடர்ந்து வெற்றிடமாக உள்ள இடத்துக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை